0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சுகர்ணா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: சூரியனை மறைக்க மேகங்களால் முடியும், ஆனால் அழிக்க முடியாது. அதேபோல்தான் உங்கள் திறமையையும் நம்பிக்கையையும் தற்காலிக இருள் மறைக்கலாம், ஆனால் வீழ்த்த முடியாது. வணக்கம் நேயர்களே, கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, நம்மளை இருள் வந்துட்டு என்னதான் மறைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாலும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதாவது ஒரு கோட் சொல்லுவாங்க, எக்லிப்ஸ் டஸ் நாட் லாஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரகணமோ அல்லது ஒரு இருள்னே எடுத்துக்கலாமே, அது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது. இப்போது வந்துட்டு சூரிய கிரகணம் நடக்குதுங்க போது சூரிய நிலவை மறைக்கிறதோ நிலவு சூரியனை மறைக்கிறதோ அது கொஞ்சம் காலம்தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ரெண்டுமே தனித்தனியாக போயிட்டு அதனுடைய ஒளியை நமக்கு வீசிக்கிட்டே தான் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி தான் நமக்குள்ளார நிறைய கஷ்டம்

கஷ்டங்கள் வரலாம், நிறைய துன்பங்கள் வரலாம், சில இடர்பாடுகள் எல்லாமே வரலாம். அதையெல்லாம் பார்த்துட்டு என்னடா நம்ம லைஃப்ல மட்டும் சும்மா சும்மா இப்படி வந்துட்டே இருக்கு, மற்றவங்கலாம் பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் யாரை பற்றி நம்ம நினைக்கிறோமோ அவங்க கிட்ட போய் பேசி பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய கதை நம்மளை விட ட்விஸ்டாக இருக்கும். அதுக்கு நம்ம லைஃபே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்றலாம் நமக்கு தோணும். அதனால கஷ்டங்கள் வரும்பொழுது அதையெல்லாம் நம்ம கடந்து தான் போகணுமே தவிர, இதுதான் வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்குது, இதுதான் லைஃப் லாங் வரப்போகுது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இந்த நிலையும் மாறும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்ல எவ்வளவோ தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய மன தைரியம் நமக்குள்ளார வளர்த்துக்கிட்டாலே போதும் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸ் இன்னைக்கு இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் கடலோர ஆந்திராவில் இருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை வடக்கு தெலுங்கானா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. நாளை நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. ஆக மொத்தத்தில் நம்ம சேலத்துக்கு பெருசாக மழை இல்லை, அதுதான் இதில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்திருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

ராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பேர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய

0: வானொலியில் நேற்று இன்று நாளை
1: நேரம் காலை 7:17 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். இன்னைக்கு காலையில 11 அழைப்பதிகாரம் நிகழ்ச்சி வரவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, நீங்க அதிகமாக பயன்படுத்துகிற திரைப்பட வசனம் என்ன? இதுதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. நம்ம நிறைய திரைப்படங்களை பார்ப்போம், அதுல இருந்து அப்படியே கேப்சர் பண்ணி அதை நம்முடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற டைம்லலாம் நம்ம அந்த டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய திரை வசனங்கள்லாம் என்ன அப்படின்றது இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ நாம வேலை வாய்ப்பு தகவல்லாம் என்ன இருக்கு, கல்வி சார்ந்த தகவல் என்ன இருக்கு அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். TNPSC குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க. குரூப் 1 பணியிடங்கள்லாம் என்னென்னது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? இதில் பார்த்தீங்கன்னா, துணை ஆட்சியர், டெபுட்டி கலெக்டர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், உதவி துணை ஆணையர், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அலுவலர், இந்த மாதிரியான பதவிகள் எல்லாமே குரூப் 1 தேர்வின் மூலமாக நிரப்பப்பட இருக்கும். இந்த குரூப் 1 தேர்வுக்கான கல்வி தகுதி, எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். வயது 21 34 வயதுக்குள்ளார இருக்கணும். விருப்பம் இருக்கிறவங்க ஜூன் மாதம் 30 முதல் ஜூலை 29 வரை விண்ணப்பிக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு June 28, June 30 நீங்க அப்ளிகேஷனை அப்ளை பண்றதுக்கான டேட்டுங்க. June 30 ஜூலை 29 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். September 6 முதல் நிலை தேர்வு, அதாவது ப்ரிலிமினரி தேர்வு வந்துட்டு September 6 நடைபெற இருக்கிறது. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. அடுத்ததாக இன்ஜினியரிங் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் July 1 வெளியாக இருக்கிறது. அடுத்ததாக பிஎட் எம்எட் மாணவர்களுக்கு புதிய தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டு மாற்றாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலை நடத்தக்கூடிய ஆன்லைன்ல, அதாவது இணைய வழி படிப்புல ஏதாவது ஒன்ன தேர்வு செய்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஎட் மாணவர்கள் வந்துட்டு யோகா, உடல்நலம், உடற்கல்வி சார்ந்த பாடங்களை தேர்ந்தெடுத்து ரெக்கார்ட் எல்லாம் செய்யலாம், எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எட் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி திறன் மற்றும் குழந்தைகள் கட்டாய கல்வி அப்படின்ற இரண்டு தேர்வுகள் அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் எடுத்து படித்து எழுதலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்களையும் தந்திருக்காங்க. ஸோ பிஎட் எம்எட் மாணவர்கள் இனிமேல் ஸ்வயம் தேர்வு எழுத தேவையே இல்லை. நம்மளுடைய ஆசிரியர் கல்வியியல் பல்கலை, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலை நடத்தக்கூடிய தேர்வையே நீங்கள் எழுதலாம். தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பாடல்களுக்கு பிறகு இணைந்திருங்கள். இது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மச்சான் சேகரு, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:29 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். இவ்வளோ பரபரப்பான ஒரு காலை வேளையில் எல்லாருமே ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த வேளையில் நம்முடைய சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நேர்கள் எல்லாருக்குமே ஒரு முறை நான் வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா என்னோடய வாழ்த்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இல்லைங்களா? அதனால தான் சொன்னாமல் இப்போ வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம சேலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இன்றைக்கி 28 தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற இருக்கிறது. பிறந்த குழந்தையிலிருந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே கட்டாயமாக 2 சொட்டு போலியோ சொட்டு மருந்தை செலுத்த வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் போலியோ சொட்டு மருந்தை போட்டு வந்தேன். மறுபடியும் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கொடுக்கலாம். உடம்புலாம் சரியில்லாமல் இருக்குவங்க குழந்தைக்கு அப்படின்னா நீங்கள் மருத்துவருடைய பரிந்துரையின்படி போலியோ சொட்டு மருந்தை கொடுத்துருங்க. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களை கட்டாயமாக இன்றைக்கி சொட்டு மருந்து செலுத்தக்கூடிய அந்த முகாம் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் இங்கே எல்லாமே சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்களையும் முகாமானது நடைபெற இருக்கிறது. மறக்காமல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கட்டாயமாக இன்றைக்கி போலியோ சொட்டு மருந்தை செலுத்திடுங்க நேர்களே. அடுத்ததாக, மௌனமாய் தூங்கி கிடந்த கருங்கல்லின் நெஞ்சில் கனவொன்றை விதைக்கிறான் சிற்பி அப்படின்னு ஒரு அழகான கவிதை வரி இருக்குங்க. சிற்பக்கலை அப்படின்றது ஒரு நுணுக்கமான கலை. சிற்பக்கலையில் 5 ஆண்டுகள் பயிற்சி பெற்று 1980 சேலம் கண்ணங்குறிச்சியில் சிற்பக்கலை கூடத்தை நிறுவி 46 ஆண்டாக பல்வேறு சிற்பங்களை வடிவமைத்த சேலம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்த சிற்ப கலைஞர் ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்களுக்கு June 23 டெல்லியில் நடைபெற்ற விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கி சிறப்பித்திருக்கிறாருங்க. இது நம்ம சேலத்துக்கே பெருமை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு துறையில் ஆர்வம், முயற்சி, உழைப்பு மட்டும் இருந்துட்டால் போதும், வெற்றி சாத்தியம். வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. இன்னும் நிறைய சிற்பங்களை நீங்கள் வடிவமைக்கணும், அதையும் உலக நாடுகள் எல்லா ஊருக்குமே அது வந்துட்டு செல்லணும் அப்படின்னு நாங்கள் சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா June 23 நம்ம சேலத்தில் பெண் குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கான விழிப்புணர்வு வார தொடக்க விழா நடைபெற்றது. ஒரு பெண் படிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பமே படித்ததற்கு சமம். பெண் குழந்தைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சாதிக்க பிறந்தவர்கள் தான். அவங்களுக்கான இருப்பிடத்தை இந்த பூமியில் நாம் கொடுக்கணும். அதே மாதிரி பாதுகாப்பும் பெண் குழந்தைகளுக்கு முக்கியம். இந்த பெண் பாதுகாப்பிற்காகவே பார்த்திங்கன்னா சிங்கப்பெண் அதிரடி படைத்திட்டம் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டு இருக்குது. இந்த சிங்கப்பெண் அதிரடி படை வந்துட்டு 24 மணி நேரம்னே செயல்படக்கூடியது. ஏதாவது புகார்கள் நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா 10-9-1 இந்த எண்ணை நீங்கள் அழைக்கலாம். மீண்டும் ஒரு முறை நான் சிங்கப்பெண் அதிரடி படையுடைய தொலைபேசி என சொல்லிடுறேன். 10-9-1 இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு புகார்களை அளிக்கலாம். அடுத்ததாக, June 26 போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு ஒரு விழிப்புணர்வு பிரச்சார பாடலையும் வெளியிட்டிருந்தாங்க. மாரத்தான் எல்லாமே அதுக்காக பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா, உன் தலை நிமிர உன்னிலை உயர முடிவெடுத்துடு சோ சே

சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு அழகான வரிகள் வந்துட்டு அதில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு வரிகள் வந்துட்டு யதார்த்தமாக இருக்குங்க, உண்மையை எடுத்து சொல்கிற விதமாக அழகாக எழுதியிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 வயசில் தடுக்கி நடந்த ரசித்து பார்த்தேன் செல்லும், 20 வயசில் தடுக்கி நடந்த உயிரே உடையுது செல்லும். அது எவ்வளோ ஆழமான வரிகள் இல்லைங்களா? ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு குழந்தை ஒரு 20 வயசில் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தடுமாறி நடக்கிறத பார்க்கும்போது பெற்றோருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த உண்மையை எடுத்து சொல்கிற விதமாக இருந்தது. ஸோ அதனால் மது அந்த போதை இந்த பழக்கத்துக்கு எல்லாமே அடிமையாகாமல் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை வளர்க்க நமக்கான ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோலை அடையிறதுல தான் நம்ம போதியாக இருக்கணுமே தவிர போதைப் பொருள் மேலே ஒரு நாளும் போதியாக இருந்துடவே கூடாது. போதைக்கு பாதை வகுக்காமல் இலக்கை நோக்கிய பயணத்தை தொடங்குவோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இது வந்துட்டு அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்லாமல் குடும்பத்தை பாதிக்கிறது, அதுக்கப்புறமா அவங்கள சுற்றி இருக்க எல்லாருமே பாதிக்கத்தான் செய்யுது. அதனால் இந்த பழக்கத்தை விட்டுட்டு நல்ல பழக்கங்களுக்கு நம்ம மாறிக்கிறது தான் நமக்கும் நல்லது, சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. அடுத்ததாக தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் வந்துட்டு தமிழக அரசு செப்டம்பர் மாதம் 15 தொடங்கி வைக்க இருக்கிறதாக தமிழக அரசு தெரிவித்து இருக்கிறதுங்க. அடுத்ததாக நம்ம சேலம் மாவட்டத்தில் 322 நீர்நிலைகளில் விவசாயம் மண்பாண்ட தொழிலுக்கு வண்டல் மண் களிமண் எடுக்க நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. இசேவை மூலமாக இந்த மண்களை நீ எடுக்கணும் அப்படின்னா இசேவை மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். டிராக்டர்கள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக இன்னொரு தகவலும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, திரை உலகத்தையே ஆண்ட ஒருவர் அப்படின்னு சொல்லலாம், திரை உலகில் திரைக்கதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்பட்ட பாக்யராஜ் சார் அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று மாரடைப்பின் காரணமாக இயற்கை எழுதினார். ஸோ நிறைய திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க, நல்ல நல்ல வசனங்கள் நல்ல நல்ல கதைகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய இரங்கலையும் நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:43 ஆகுது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி தாங்க. அறுவை சிகிச்சையின் தந்தை அப்படின்னு போற்றக்கூடியவர் யாருன்னு தெரியுமா? இந்தியாவைச் சேர்ந்த மகரிஷி சுஷ்ருத்ரின் அப்படின்றவங்க தான் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. இப்போ அவருக்கு என்னம்மா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு வெண்கல சிலையை ஸ்காட்லாந்து தலைநகர் எடின் பார்க்கில் திறந்து வைக்கப்பட்டு வச்சுருக்காங்க. இவர் வந்துட்டு சுஷ்ருத சம்ஹிதா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அதில் மனித உடலை அறுவை சிகிச்சை மூலமாக குணப்படுத்தலாம் அப்படின்றதையும் விளக்கியிருக்கிறாரு. மொத்தம் அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 184 அத்தியாயங்கள் இருக்குது. 1120 வகையான நோய்க்கு 700 மருத்துவ தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய மருந்துகள் குறித்தும் அந்த புத்தகத்தில் விவரிக்கப்பட்டு இருக்குங்க. இவருடைய சிலையை செதுக்கிய சிற்பிகள் எந்த ஊருன்னு தெரியுங்களா? நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சிற்பிகள் தாங்க. ஏற்கனவே நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு சிற்ப கலைஞருக்கு பத்ம விருதுகள் எல்லாமே கிடைச்சது. இப்போது ஒரு ஸ்காட்லாந்து தலைநகரில் டீன் பார்க்கில் ஒரு அறுவை சிகிச்சையின் தந்தைன்னு போற்றப்படக்கூடிய மகரிஷி சுஷ்ருத்ரின் அவருடைய சிலையை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, மத்திய அரசின் நெட் ஜீரோ திட்டத்தின்படி இந்தியாவில் தற்போது 66 விமான நிலையங்கள் 100% சூரிய சக்தியில் தான் இயங்கி வருகிறதாக விமான போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நெட் ஜீரோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிகர பூஜ்ய உமிழ்வு. அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைட் உமிழ்வையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு இயற்கையான முறையிலேயே அந்த மின்சாரத்தை எல்லாம் தயாரிக்கிறது தாங்க. நிலக்கரி, பெட்ரோல், டீசல் இதனுடைய பயன்பாட்டையெல்லாம் குறைச்சி சூரிய சக்தி, காற்று சக்தி இந்த மாதிரியான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு நம்ம மாறுறது தான். இந்த மாதிரியான நிலக்கரி, டீசல், பெட்ரோல் வாகனங்களை எல்லாம் தவிர்த்துட்டு அதுக்கு மாற்றாக நம்ம மின்சார வாகனங்களை பயன்படுத்துறது. இப்படி பண்ணணும் அப்படின்னா எரிபொருள் பயன்பாடும் குறையும், இயற்கை கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எரிசக்தியின் மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பாகவும் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதிகப்படியான மரங்கள், காடுகளை எல்லாம் பாதுகாக்கிறது, வளர்க்கறது மூலமாக தான் இந்த இயற்கையான இந்த கார்பனை வந்துட்டு நம்மளால் எடுத்து பயன்படுத்தவும் முடியும். இந்தியாவுடைய இலக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2070 நெட் ஜீரோ நிகர பூஜ்ய உமிழ்வை அடையாது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா பூமி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், பூமி வெப்பமடையாமல் இருக்கும், அந்த நாமளும் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான சூழலில் தான் வாழ்வோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம கட்டாயம் நிறைவேற்றி ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், மின்சார வாகனங்களுக்கு மாறலாம், பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக இயற்கையான முறையிலே நம்ம எரிசக்திகளை எடுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நாட்டிலேயே முதல் முறையாக மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் டெல்லியில் பாரத் டாக்ஸி சேவை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இதை அறிமுகம் செய்து வைத்தவர் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தாங்க. அடுத்ததாக தொடர்ந்து நிறைய தகவல்களை நான் உங்களுக்காக வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி 2 பாடல்கள் உங்களுக்காக அவரை காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:55 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஓட் பண்ணலாம். நேர்களே 9787070107 அப்படின்ற எண்களுக்கு இன்னைக்கு காலையில 11 மணிக்கு அழைப்பதி யாரோ நிகழ்ச்சி வர இருக்கிறது. இன்னைக்கு என்ன தலைப்புல வர இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய திரை வசனம் என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு நாம கேட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த திரை வசனங்கள்லாம் அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நிறைய அப்படியே ஏதாச்சும் வம்பெழுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் நாளாச்சும் நான் நிம்மதியாக தான் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுற மாதிரியான, வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி டயலாக்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரே ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இருப்போம், ஆனால் அவனை வச்சு செய்வான் பாருங்க ஒரு டார்ச்சர். அப்போ பாஸ்ங்கிற பாஸ்கரன் அந்த திரைப்படத்தில் சந்தானம் சார் சொல்லுவாருங்களா, ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு அப்பப்பப்பப்பா, அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் வந்துட்டு நம்மளுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே நம்மலாம் சொல்வோம். இப்போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நமக்கு ஏதாவது சொல்ல நடக்கும்போது இதுதானடா இதுக்கு போய் எதுக்குடா ஃபீல் பண்ணுறா அப்படிம்பாங்க. அதே ப்ராப்ளம் அவனுக்கு வரும்போது நம்ம போய் சொன்னச்சுக்கோ, இது எவ்வளோ பெரிய விஷயம் தானடா அப்படி இருக்கும், அப்போ தான் நமக்கு தோணும் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியாடா அப்படின்னு கேட்குற மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வசனங்கள்லாம் இருக்குங்க. நீங்கள் எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் எந்தெந்த டைலாக்ஸ்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்களோ அதெல்லாம் உங்கள் மைண்டில் செட் ஆகும். ஆமாடா இதெல்லாம் அவங்க சொல்லும் போது நம்ம இந்த டயலாக் தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுருக்கிறது அடிக்கடி நீங்கள் சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் என்ன அப்படின்றத சொல்லலாம். அதேமாதிரி ரஜினி சார் சொல்லுவாங்கள்ல, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, அந்த மாதிரி ஆண்டவனே என் பக்கம்டா அப்படின்றது. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கடா இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுனாலும் பாரு பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா, பயமே இல்லாமல் இருக்கிறது வீரம் இல்லைப்பா, பயம் வந்த பிறகு வெளியே காமிக்காமல் இருக்கிறது தான் வீரம் அப்படியே என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் சொல்லுங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வசனம் எது அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சியில் 11 மணிக்கு கால் பண்ணுங்கள். 9787070107 என்ற நம்ம சோனா எஃப்எம் உடைய நிலைய எண்ணிற்கு கலகலகலன்னு பேசுங்க. நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய அந்த வசனங்களை எல்லாமே சொல்லுங்க. பகல் பணி

மணிக்கு சினி சினி சினிமா நிகழ்ச்சி வர இருக்குங்க. சினிமா பற்றின திரை அந்த வசனங்களாக இருக்கட்டும், நிறைய டயலாக்ஸ்லாம் இருக்கும். அதில் எந்த படம், என்ன மாதிரியான படங்கள்லாம் இந்த வாரம் பார்க்கலாம், அதை பற்றி பேச போகிறோம். தியேட்டர்ஸ் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களும் இடம்பெறும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோனா எஃப்எம்ல கேட்டுக்கிட்டே இருங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்ன சொல்கிறதுன்னா, நான் வந்துட்டு விடைபெறக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நேயர்களே, இணைந்தே இருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோடு. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட நீங்கள் ஓட் பண்ண பாடெல்லாம் போட்டு கேட்ட வந்துட்டேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி வேற லெவலில் இருக்க போகுது. ஏன்னா இந்த வாரம் நிறைய சூப்பரான பாடலாம் நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க. எல்லா பாட்டுமே கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த பாடெல்லாம் செலக்ட் பண்ணுறப்பையே தேர்ந்தெடுக்கிறப்பையே எனக்கு வந்து ரொம்ப குஷியாயிட்டேன். ஓகே, சூப்பராக இருக்கும் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி அப்படின்ட்டு. சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்திலும் 9th இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்டலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்துல ஹேவாக் பிரதர்ஸோட லவ் இன் ஸ்விஸ் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. ரொம்பவே அருமையான பாடல். ஹேவாக் பிரதர்ஸ்கிட்ட நீங்கள் ஒரு பாடல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒரு காதல் பாடல் பண்ணுங்க அப்படின்னா அதில் அவங்க தரமா சூப்பரான ஒரு காதல் பாடல் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அதுல ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லலாம். அதுல லவ் இன் ஸ்வீஸ் அப்படிங்கிறது ஒரு லவ் சாங். இது சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு. அதுல வரக்கூடிய வரிகளும் ரொம்பவே அருமையா எழுதியிருப்பாங்க, சூப்பரா பாடியிருப்பாங்க ஹேவாக் பிரதர்ஸ். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 10th இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 9th இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஆர் ஆனந்த் பண்ணியிருக்கக்கூடிய அளவில்லா அழகிய அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 9th இடத்தை பிடிச்சிருக்கு. ஏஆர் ஆனந்த் பண்ண நிறைய பாடல்கள் சூப்பராக இருந்தாலும் இந்த அளவில்லா அழகிய பாடல் வந்து எப்பயுமே கேட்குறப்போ ஒரு தனி ஃபீல் கொடுக்கும், ஒரு புதுவிதமான ஃபீல் கொடுக்கும்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான பாட்டு இது. இந்த அளவில்லா அழகிய பாடல் வந்து ஒரு பெண்ணை பார்த்து அந்த அழகை வர்ணித்து பாடுற மாதிரியான ஒரு சூப்பரான பாட்டு, அற்புதமாக பாடியிருக்கும்.

0: பரியாரான இந்த பாடலை. இந்த வார டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் இந்த ரெண்டு பாட்டும் தான் டாப் டென் மியூசிக்கில் 9வது இடத்தையும் 10வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. அதில் 10வது இடத்துல இருக்கிறது ஹேவக் பிரதர்ஸோட லவ் இன் ஸ்பீஸ் அப்படிங்கிற பாடல் 10வது இடத்திலும், 9வது இடத்துல ஏஆர் ஆனந்த் பண்ணியிருக்கக்கூடிய அளவில்லா அழகிய அப்படிங்கிற பாடலும் இடம்பெற்றிருக்கு. இந்த ரெண்டு பாட்டும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னுடன். பாடலை கேட்டு வாங்க மக்களே.
1: Top 10 Music Number 10.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: கேட்ட ரெண்டு பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கறேனுடன். இதனை தொடர்ந்து டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்த ரெண்டு பாட்டு என்ன அப்படிங்கிறத கேட்டலாமா? அதை சொல்றதுக்காக நானும் அவளாக காத்துக்கிட்டே இருக்கேன். அதாவது 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய தை மாசம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. ஒரு சூப்பரான பாட்டு. மணிமாறன்ட்டு எந்த பாட்டு வந்தாலும் அதில் ஒரு ஃபோக் ஸ்டைல் இருக்குங்கிறத நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபோக்கில் அழகான ஒரு கிராமிய பாடல் மாதிரி, நாட்டுப்புற பாடல் மாதிரி கொடுத்துருப்பாரு மணிமாறன் இந்த பாடலை. இதில் வந்து செந்தில் கணேஷ் பாடியிருப்பார், ராஜலட்சுமி பாடியிருப்பாங்க. கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் மக்களே. அந்த நாட்டுப்புற பாடல்லாம் கேட்குறப்ப என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த ஃபீலில் கொஞ்சம் கூட குறையாமல் அருமையாக பண்ணியிருப்பார் மணிமாறன். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி 7வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டியன் டாக்கீஸ் தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய கண்டுக்க மாட்டேன்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. கண்டுக்க மாட்டுற கண்ணம்மா அப்படிங்கிற பாடலும் வந்து ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டுக்கு வந்து நம்ம தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த பாடலை கேட்டாலும் எனக்காக இந்த பாடலை ஓட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் கேட்ட உடனே இந்த பாட்டுக்கு ஓட் பண்ணிட்டாங்க. கண்டுக்க மாட்டேன்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாடலில் ஆரம்பிக்கிற அந்த வாய்ஸ் ஓவரில் இருந்து பாடலோட ஸ்டைலும் சரி, அதுக்கு பின்னாடி வர இசையிலும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டு

0: அவற்றை கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சூப்பரான ரெண்டு பாடலுக்கு பிறகு இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது வாக்குறேனுடன். இன்றைக்கி நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டை கேட்டு முடிச்சாச்சு. இன்னும் 6 பாட்டு வந்து கேட்க வேண்டியது இருக்குது. அந்த 6 பாட்டில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோக பத்மநாபன், அரவிந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னலான சாங் அப்படின்னா நான் இந்த பாட்டை தான் சொல்லுவேன். வாத்தோலி வாத்தோலி அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுக்கு மேட்டூர் வட்டம் 50 இந்த கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடல் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங்கான சாங், உமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்கள் வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற பெண்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாடல் இது. அருமையாக அந்த பாடலை பண்ணியிருப்பாங்க.

அங்க இந்த பாடலை கேட்டவனே எல்லாத்தையும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வெறி வரும் அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த பாடல். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஃபை அஃபிஷியல் பண்ணியிருக்கக்கூடிய விடுதலை அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. சூப்பரான பாட்டு மக்களே. இந்த பாட்டை கேட்டுட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து இந்த பாட்டை நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பாடலில் எஸ்ஃபை அஃபிஷியல் அப்படியே உருகி உருகி பாடியிருப்பார். இதில் வரக்கூடிய அந்த சரணம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக பண்ணியிருப்பார். இதில் வர வரிகளும் சரி அவரோட குரலும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அருமையான ஒரு வரிகள் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த பாடலில் எனக்கு பிடிச்ச ஒரு 2 லைன் மட்டும் போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்.

0: இந்த லைன் ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்னெலாம் கேட்காதுங்க. இதை கேட்குறப்ப எனக்கு ஒரு புது விதமான ஒரு ஃபீல் வருது. நல்லா இருக்கு அவர் பாடியிருக்க அந்த ஸ்டைலும் சரி, அப்படியே அந்த டீப் த்ரோட்லேருந்து பாடியிருக்காரு, அந்த தொண்டையிலிருந்து அப்படியே எடுத்து பாடியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. உங்களுக்காக இப்போ வந்துகிட்டே இருக்க மக்களே கேட்டு பாருங்கள்.
1: Number 6.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு

0: சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிடுதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 4 பாட்டு என்ன அப்படிங்கிறத நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். அந்த 4 பாட்டில் இப்போ வந்து நம்ம அடுத்து 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு அப்படின்னா இந்த பாடலை தான் சொல்லுவேன். அப்படி ஒரு சூப்பரான பாட்டு, இந்த பாட்டோட பெயர் என்ன தெரியுமா, அரும்பு மலரே அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்து பிடிச்சிருக்கு. நம்ம சகாநாதனோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடலை வந்து சத்திய பிரகாஷ் பாடியிருக்காரு. இந்த பாடல் எப்போ போட்டாலும் திருப்பூர்லேருந்து கஸ்தூரினா கால் பண்ணி அப்படி வர்ணிப்பார் இந்த பாடலை. அவ்வளோ சூப்பராக இருக்குது தம்பி, இதில் இருக்கிற வார்த்தைகள் வரிகள்லாம் அப்படி எழுதியிருக்காங்க, செமையாக இருக்குது, ஒரு பாச பிணைப்புக்கான ஒரு பாடல்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக சொல்லுவாங்க. நிறைய நேயர்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கும். நம்ம தாதகப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டியிருக்காங்களா, அவங்களுக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது மட்டும் இல்லாமல் பல நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த பாடல். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சக்தி சிவமணி செஞ்சிருக்கக்கூடிய பண்ணியிருக்கக்கூடிய அழகாக செதுக்கியிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் மையா அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை சக்தி சிவமணி மற்றும் ஜனனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும், ஒரு டூயட் சாங் தான் அது. ரெண்டு பேருக்கும் இந்த பாடலில் ஈக்குவலான போர்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். ரெண்டு பேரோட குரலுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்.

0: பட்டு அருமையாக பண்ணியிருப்பாங்க. ஒரு எலக்ட்ரானிக் மியூசிக் ஸ்டைலில் இந்த பாட்டு பண்ணியிருப்பார் சக்தி சிவமணி. இதில் வரக்கூடிய வரிகளும் எல்லாமே இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
1: Number 4.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு, அதையும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அச்சுவோட லை லை லை லை லை அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த லை லை லை லை லை அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டு, கேட்கறதுக்கே ஜாலியாக இருக்கும். இந்த பாட்டை போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டு நாள் உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரியான குட்டி பாட்டு தான், ஆனால் கெட்டி பாட்டுன்னு சொல்லலாம். அச்சுவோட குரல் இதில் சூப்பராக இருக்கும். வரிகள்லாம் ரொம்ப சாதாரணமான யதார்த்தமான வரிகள்லாம் போட்டு சூப்பராக பாடியிருப்பார். இந்த பாடலுக்கு வந்து மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. கலைசெல்வி அக்கா புது பாடல் எது போட்டாலும் அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த பாடலுக்கு அக்கா ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்கறதுக்காக நீங்களும் ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சொல்கிறது இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய் நரேஷோட அழகான கிறுக்கி அப்படிங்கிற பாடல் தான். ஏன்னா இந்த பாடலுக்கு இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலுக்கு யார் யாரெல்லாம் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா, நம்ம தாதகா பாட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கலைசெல்வி அக்காவும் இந்த பாடலுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. நரேஷ்குமாரோட தயாரிப்புலேயே ஒரு சிறந்த தயாரிப்புனா இந்த அழகான கிறுக்கி அப்படிங்கிற பாடல் சொல்லுவேன். அவர் மட்டும்தான் பாடியிருப்பார். சூப்பராக இருக்குங்க. இந்த பாடலில் வர வரிகளும் பின்னணி இசையும் ரொம்ப மெலடியாக இருக்கும். ஆச்சுபூச்சுன்னு இல்லாமல் நிறையா தாம் தூம்னு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு குத்துப்பாட்டு மாதிரி கொடுக்காம டீசெண்டான ஒரு மெலடி லவ் சாங்னா நரேஷ்குமாரோட அழகான கிறுக்கி அப்படிங்கிற பாடலாம் வந்து சொல்லலாம். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாட்டும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி டாப் 10 மியூசிக்கில் நிறையா பாடலை கேட்டு நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் சோனா எஃப்எம்ல நீங்கள் கேட்குற வேறு ஒரு பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் இல்லைன்னா மெசேஜ் பண்ணி உங்களோட ஓட்டை பதிவிடலாம். மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பெயர் போட்டு அனுப்புங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் நீங்கள் விருப்பப்பட்ட பாடலும் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, நானும் கிளம்புறேன். உங்களுக்காக அடுத்த ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு, அதையும் கேளுங்க நீங்கள் மறக்காமல். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 2.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடி ராஜா நானா எனக்கு எத்த குயின்னு நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்னு

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான கெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கிட்ட எல்லா விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சில சின்ன விஷயங்கள் நம்மளால பண்ண முடியாத போதே நம்ம வந்து எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கையே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க வந்து ஒருத்தவங்க அவங்களுக்கு சில குறைபாடுகள் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள்ல வந்து வென்று வெள்ளி தங்கம் விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து திவ்யதர்ஷினி. அவங்க என்னென்ன மாதிரி போட்டியிலலாம் கலந்துக்கிட்டாங்க, அதுல என்னென்ன மாதிரி விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறீங்களா?
2: வணக்கம் மேம், என் பேர் வந்துட்டு திவ்யதர்ஷினி. நான் வந்து சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நிறைய விதமான போட்டிகள்ல கலந்துட்டு இருக்கேன். நான் படிச்சது வந்துட்டு ஊர்லயே ஜலகண்டபுரம்ன்ற ஊரு சேலத்துல, அங்க இருக்க நார்மல் ஸ்கூல்ல 3rd standard வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் சில விஷயங்களால டீச் பண்றதுக்கு அவங்களுக்கும் எனக்கு கத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அதனால ஸ்பெஷல் ஸ்கூல்ல வந்துட்டு அயோத்தியப்பட்டினம் ஸ்கூல்ல வந்துட்டு சேர்ந்தேன். அங்க ஸ்பெஷல் டீச்சர்ஸால நான் பிரெய்லி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 9th வரைக்கும் அந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கு நார்மல் கூட படிக்கிறது, அதையும் சில விஷயங்களை அவங்க கத்துக் கொடுத்ததுனால 9th இருந்து 12th வரைக்கும் வந்து நான் வந்துட்டு எங்கள் ஊர்லேயே மாட்டி நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆத்தூர் சைடில் இருக்க ஏவிஎஸ் காலேஜில், ஐவிஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நான் பிஏ தமிழ் படிச்சிட்ருக்கேங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்தது வந்து உங்களோட இந்த பயணம் வந்து எங்கேருந்து தொடங்குது? இந்த மாதிரி போட்டிகளை நிறைய கலந்துக்கணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போ இருந்து தோணுச்சு மேம்?
2: நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு இதை பற்றி எப்படி பிளைண்டு இல்லை நார்மல்ஸ்லாம் போட்டிக்கு போகிறதுனா பார்த்துருக்கேன். பிளைண்ட்ஸ் இதுமாதிரி டிசபிலிட்டி இருக்கவங்க பெருசாக எதுவுமே

0: பண்ணி பார்த்தது இல்லை. நான் இருந்த ஸ்கூல்லேயே ஒரு பொண்ணு இருந்தாங்க, ஆனால் அவங்க யாருமே பெருசாக எந்த போட்டிக்கும் போனதில்லை. அப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. நம்மளாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போல, யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த வாழ்க்கை எப்படியோ போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து இந்த அயோத்தியப்பட்டினம் அந்த பிடிஆர் நகர் இருக்க ஹாஸ்டலில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருந்தாங்க அங்கே மேலே, எங்களுக்கு மட்டுமே ரெண்டு ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே நார்மல் கோலாக பழகும் போது, அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூலில் படிக்கிற என்ன மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போட்டிக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மூணாவது நாலாவது இங்கே படிச்சுட்டு ஃபிஃப்த்துலேருந்து வந்து அதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண எனக்கும் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிது. நான் ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்ட போட்டி வந்து ஜூடோ தான். அது அப்பிலேருந்தே இன்ன வரைக்குமே நான் வந்துட்டு அதில் பங்கேற்றுட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் நான் வந்துட்டு மற்ற போட்டிகளுக்கெல்லாம் போவேங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம் இப்போ வந்து நார்மலாக இருக்கிறவங்க கூட பழகும் போதும் சரி, நிறைய விஷயங்கள் பார்க்கும் போதும் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தோணும், நம்மளால இது வந்து பண்ண முடியாதோ, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய சவால்கள் இருக்கும் போது எப்படி மேம் அதை வந்து நீங்க தாண்டி தொடர்ந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறீங்க?
0: நிறைய பேர் வந்து நார்மல் ஸ்டூடெண்டாகவே இருந்தாலும் சில பேர் வந்துட்டு அதை பற்றி ஒன்றுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன பிளைண்டுனா என்ன, பார்க்க முடியாது அவ்வளோதானே, மற்றபடி எல்லா ஃபீலிங்ஸும் ஒன்று தானே. அந்த மாதிரி பெருசாக இதை பற்றி கண்டுக்காதவங்களும் இருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு டிசீஸ் மாதிரியோ வேற மாதிரியோ பார்த்து அவாய்ட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கதான் செய்கிறாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிறவங்க கூடவே நம்ம ஜாயின் பண்ணி நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். நம்மளுக்கு மைனஸ் தரவங்க கிட்ட நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம அந்த பேலன்ஸாக இருக்க லைஃப்பும் டவுனாக தான் ஆகும். அதனால எனக்கு பாசிட்டிவாக இருக்கவங்க கூட நான் வந்துட்டு லைஃப்பை ஜாயின் பண்ணிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டவங்க கூட தான் நான் பழக ஆரம்பிச்சேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி அவங்க அவங்களோட வாழ்க்கை பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்திருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாம்ளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிடுதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன மாதிரியான போட்டிகள்லாம் கலந்துகிட்டு அவங்க வாழ்க்கையை எப்படி ரொம்பவே அழகா எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ வந்து நீங்க முதல்ல ஒரு போட்டிக்கு போயிருப்பீங்க,

0: அப்போ வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஒரு தயக்கமா இருக்கும், நம்மளால இந்த விஷயம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அந்த முதல் நாள் நீங்க போட்டிக்கு போகும்போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்தது மேம்?
1: முதல் நாள் அப்படின்ட்டு போட்டிக்கு போகும்போது எப்படியும் நம்மளை விட சீனியர் கூட தான் நம்ம வந்துட்டு பழக முடியும். அவங்க தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் என்ன அப்ப சின்ன பொண்ணு இல்லையா, அதனால என்ன தோணுனா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே, இவங்க எல்லாம் பண்றாங்க, இவங்க கிட்ட போய் நம்ம வின் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நான் பிளைண்ட்ன்றனால அந்த மாதிரி இருக்கவங்க கூட தான் என்ன போட்டியிட விடுவாங்க, நார்மல் கூட பெருசாக விட மாட்டேங்கிறாங்க. பட் ப்ராக்டிஸ் டைமில் வந்துட்டு போட்டியிட விடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஜூடோன்னும் போது அது ஒரு மையத்தம் மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆண்கள் கூடயுமே போட்டியிட விடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வியடாக பார்க்க ஆரம்பித்தேன், என்னடா அது எப்படி இவங்க கூட இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பழக பழக அது பழகிருச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை கலந்துக்கும் போது நம்மளால முடிஞ்சிடாது, ஏன்னா வேற ஸ்டேட்ல இருந்தோ இல்லை வேற டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி நேஷனல் அந்த மாதிரி போக போக அவங்க ஆப்போசிட் இருக்கவங்களை பார்க்கும் போது இவங்க நம்மளோட ஸ்ட்ராங்கா இருந்துருவாங்க, நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பழக பழக ப்ராக்டிஸும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் கொடுத்தா எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும், நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் அதுல ஈக்குவலா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஜேர்னியை நான் கண்டினியூ பண்ணேங்க மேம்.
0: ஓகே ஓகே மேம். மேம் அடுத்தது வந்து நீங்க இந்த ஓட்டப்பந்தயம் அதுக்கப்புறம் அந்த குண்டு எறிதல் போட்டிகள்லாம் நீங்க கலந்துக்கும் போது என்ன மாதிரியான உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு மேம்?
1: இந்த ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி குண்டெறிதல் இதுக்கெல்லாம் வந்து நேஷனல் லெவலுக்கு நான் இன்னும் போனதில்லை, நான் வந்து ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் அதில் மட்டும்தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே பழகுனது தானே. இப்போ ஜூடோ அப்படின்றது வந்துட்டு பெருசாக எல்லா இடத்துலையும் இருக்க போகிறதில்ல, ஆனால் இந்த மாதிரி போட்டிகள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால் அதை பார்த்து பார்த்து அது பழகிருச்சு. அதனால் அந்த போட்டி கொஞ்சம் சுலபமாக தான் எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஹார்ம் ரெஸ்லிங் வந்திருக்கு, அதில் இப்போ கலந்துட்டுருக்கீங்க மேம்.
0: ஓகே ஓகே மேம். மேம் நெக்ஸ்ட் வந்து அந்த ஜூடோ விளையாட்டுல நீங்க பங்கேற்றன்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ அந்த ஜூடோல நீங்க கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன, எதனால உங்களுக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மேம்?
1: இப்ப மத்த போட்டிகள்லாம் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷார்ட் போட்டு ஓட்டப்பந்தயம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்துட்டு நம்மளால ஓட முடியும், ஒரு நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும், அவ்வளவு அதை தாண்டி ஒன்றும் இருக்காது. பட் ஜூடோன்றது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், நிறைய நம்மளுக்கு தற்காப்பு கலையெல்லாம் கத்து தராங்க இல்லையா, அதனால அது மேல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. என் பேரண்ட்ஸுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, என்னுடைய கோச் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதனால எனக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம கற்று வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதனால அந்த மாதிரி அதை ஜாயின் பண்ண கேம் இது இருக்கிறதுனால இது மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க மேம்.
0: ஓகே ஓகே மேம், ரொம்பவே ஆர்வத்தோடு தான் நீங்கள் எல்லா போட்டிகளிலுமே பங்கேற்றிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி மேம் அவங்களோட போட்டிகளில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அதில் அவங்க எப்படி பங்கேற்றாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful-a design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-92160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
4: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
3: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
4: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
3: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற. இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
5: குடி குடியே கெடுக்கும். மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
2: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய போட்டிகள்ல பங்கேற்று அதுல நிறைய விருதுகளுமே வாங்கியிருக்காங்க. அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சனா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படும் எல்லாரும் நினைப்பாங்க. எப்பயாவது நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா?
3: கண்டிப்பா நினைச்சிருக்கேங்க மேம். எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நினைச்சிருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் போகும்போதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு பெருசா வந்துட்டு வெளி உலகத்தோட நான் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா எனவே நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் பார்ப்பேன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதனால வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. வெளியிலன்றப்போ யாருனே தெரியாதவங்களோட ஹெல்ப்பை கண்டிப்பா நாட வேண்டியது இருக்கும். அதனால அது நான் கேட்கவோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக ரொம்ப தயங்கினேன். நிறைய போட்டியில கூட ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதவே எனக்கு எத்தனை டைம் சொல்லி தருவாங்களோ அப்படின்ற மாதிரி.

0: வந்துட்டு நான் நினைச்சிட்டு நான் அதை கேட்கவே மாட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் படிப்பா இருக்கட்டும் எதுலையுமே பெருசாக மற்றவங்களாம் படிக்கும் போது படிக்கணும்னு ஆர்வமா இருக்கும். ஆனா நான் வந்துட்டு எங்க கேட்டா உனக்கு எப்படி சொல்லித்தரதுன்னு ஏதாவது திட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதுலயே நான் அதை கேட்க மாட்டேன். அதே குறிச்சு நான் கேட்டாலும் அவங்களுக்கு எனக்கு புரியற மாதிரி சொல்லித்தரவும் முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி படிப்பு விளையாட்டு இந்த விஷயத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்பவே தயக்கம் இருந்துச்சுங்க மேம். அதனால பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தும் மத்தவங்க கிட்ட கேட்கவும் முடியல, அவங்களாம் என்ன வாண்டடா வந்து கூப்பிடவும் இல்லை. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் செய்ய ரெடியா இருக்க மாட்டாங்க, எல்லா சுச்சுவேஷன்லயும் இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம பழகிட்டோம் அப்படின்றதுனால எனக்கு இப்பத்திக்கு ஹெல்ப் செய்யறாங்க, அப்ப வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. சில பேர் ஹெல்ப் கேட்டா அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, சில பேர் வந்துட்டு மறைமுகமா அவாய்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்ட்ரெயிட்டாவே அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இப்ப இவ்வளவு சக்சஸா இருக்கும் போது அந்த இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இப்ப நினைச்சு பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம இப்படி ஜெயிச்சிருக்கோம் இல்ல அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க.
1: சூப்பர் சூப்பர், கண்டிப்பா மேம். நார்மலா நாங்களே ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து யாராவது உதவி தேடும் போது கிடைக்கலாம் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, பட் இவ்வளோ சவால்களையும் தாண்டி நீங்க தொடர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது வந்து யாரெல்லாம் உங்களுக்கு இத்தனை வருட பயணத்துல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க மேம்?
0: எனக்கு சின்ன வயசுல இருந்தே இன்ன வரைக்கும் சப்போர்ட்டிவா இருந்த ரெண்டு பேர் அவங்கதான் எப்பவுமே போன இல்ல எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் தேவிகா. அவங்க வந்துட்டு நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து இன்ன வரைக்குமே என் கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவில் நடுவில் எனக்கு கிடைச்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய ஜூடோ மாஸ்டர் அதாவது மகேஸ்வரன் சார், அதுக்கப்புறம் இப்போ நான் ஹாம் ரேஸ்லிங் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆகியிருக்கேன், அதுக்கு கோச்சிங் கொடுத்த கோச் துர்கேஷ் அதாவது அந்த மகேஷ் மாஸ்டருடைய சன் துர்கேஷ், அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹாஸ்டலில் எங்களுடைய வார்டன் அவங்க தான் வந்துட்டு நிறைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு இந்த மேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ்க்கான ஐட்டங்கள் எல்லாம் ஸ்பான்சர் கேட்டு அவர் நிறைய எங்களுக்காக வாங்கி தருவார். அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர். அதாவது உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்கள் நண்பர்களும் போட்டியில் உங்கள் கூட இருந்த ஆசிரியர்களுமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
6: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி.

0: நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட அவங்க என்ன மாதிரியான போட்டிகள்லாம் கலந்துகிட்டாங்க, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப இது வரைக்கும் நீங்க எத்தனை போட்டிகள்ல கலந்துருக்கீங்க, எத்தனை விருதுகள், எத்தனை சர்டிபிகேட், எத்தனை மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு காம்படிஷன் ஃபர்ஸ்ட்லேருந்தே தொடங்கினதுன்னா ஜூடோ. அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு அத்லெட், அதாவது வந்து ரன்னிங், ஷார்ட் புட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ நியூவாக வந்துட்டு கோல்பால். கோல்பாலில் வந்துட்டு இன்னும் நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் விளையாடும் போது வந்து ஃபைனல்ஸ் போகலை. இப்போ நாங்கள் விளையாடும் போது ஃபைனல்ஸ் போனோம், பட் ஃபோர்த் ரேங்க் தான் வந்தது. அதுலேயும் வந்துட்டு ஃபோர்த் ரேங்க் வரைக்குமே எடுத்த ஸ்டேட்ல இருந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அதுல நானும் என்னோட டீமை சேர்ந்து ஒரு அக்காவும் இன்டர்நேஷனலுக்காக செலக்ட் ஆனோம். பட் பிற நாடுகள்ல போர் நடக்கிற காரணமா விமானம் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து நான் வந்து ஹாம் ரேஸ்லிங் இருக்கேன். அதுவும் போன வருஷம் வந்துட்டு கேரளா போயிருந்தேன், இந்த வருஷம் வந்துட்டு குஜராத். போன வருஷம் கோல்டு அண்ட் சில்வர், அண்ட் இந்த வருஷமும் வந்துட்டு ரைட்ல கோல்டு, லெப்ட்ல சில்வர். இந்த வருஷம் வந்துட்டு நான் வந்து இன்டர்நேஷனல் கேம்க்கு செலக்ட் ஆயிருக்கேன். இதெல்லாம் தோறையும் வச்சு பார்க்கும் போது ஒரு 50-55 மெடல் இருக்குங்க மேடம்.
0: சூப்பர் சூப்பர் மேம், கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த கோல்டு சில்வர் மெடல் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு? ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு நாள் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
1: ஃபர்ஸ்ட் போட்டியிடும் போது வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப பதட்டமா இருக்கும். நம்ம ஜெயிப்போமா தோப்போமா, அந்த போட்டியிடுற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வாழ்க்கையில நடந்த மொத்த கஷ்டங்களும் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நம்ம பட்ட அவமானங்கள், பிளஸ் அண்ட் மைனஸ், மேக்சிமம் ஆஃப் த டைம் மைனஸ் தான் ஞாபகம் வரும். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அந்த ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற வார்த்தையை தாண்டி அந்த மெடலை நம்ம கழுத்துல போட்டு விட்டு கொடுப்பாங்கல்ல, அப்போ வந்துட்டு அந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ண எந்த ஒரு வேர்டுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அதை சொல்லவே முடியாது. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்ல முடியும்னா அந்த ஃபேஸ்ல இருக்க ஸ்மைலை வச்சுதான். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம பத்த மொத்த கஷ்டமும் வந்துட்டு ஒரு மெடலில் தான் தெரியும், நம்ம வின்னிங்கில் தான் தெரியும். பட் தோல்வியும் நிறைய விஷயத்தில் நான் சந்திச்சிருக்கேன், அதில் வந்துட்டு கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் ஜெயிக்கிறோம் அப்படின்ற போது அதில் முழுமையான சந்தோஷம் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பி டியர்ஸ் இருக்கும். ஆனால் அதனால் அந்த விஷயத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஜெயித்தோம், நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோமே. அதுவும் இந்த நேஷ்னல் முடிச்சுட்டு இப்போ இன்டர்நேஷ்னல்லாம் செலக்ட் ஆகும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க மேம். நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், அதில் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்திருக்கேன் லைஃப்பில். அதெல்லாம் நினச்சி ஒட்டு மொத்தமாக பார்க்கும் போது இப்போ இந்த மெடல் வாங்குகிறோம் அப்படின்றப்போ அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க மேம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் மேம். மேம், அடுத்து நீங்க வாங்கின விருதுகள்லயே உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத விருது மெடல் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க?
1: ரொம்பவே மறக்க முடியாத விருதுனா நான் நிறைய கோல்டு மெடல்ஸும் வாங்கியிருக்கேன். ஆனா நான் வாங்கினேன், நான் ஜூடோ வந்துட்டு ஒரு 5 வருஷமா இருக்கேன், அது நான் செகண்ட் ப்ரைஸ் மட்டுமே அடிச்சிட்டு இருந்தேன். ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்லாம போயிடுச்சு, நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு வாய்ப்பே இல்லை போல அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் கூடயெல்லாம் நான் வெளியில போயிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் கூட மோத முடியாத அளவுக்கு கூட நான் வெளியில போயிருக்கேன். 2025 வந்துட்டு ஹரியானால இருந்துச்சு, அதாவது வந்துட்டு இன்டர்நேஷனல் செலெக்ஷனுக்காக ஜூடோ. அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்துச்சு, ஏன்னா இந்த டைமாவது கோல்டு அடிச்சிடணும். ஏதாவது இது வந்துட்டு யூத் செலெக்ஷன், இது வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி எப்போ வரும்னு சொல்ல முடியாது, வயசு போயிடுச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வந்துட்டு கோல்டு அடித்தா எப்படி இருக்கும், அது நிறைவேறாத கனவாகவே போயிருமோ அப்படின்னு தோணுச்சு. இப்போ தான் யூத் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஜூடோவில் அனௌன்ஸ் பண்ணாங்க போன வருஷம். அந்த ஃபஸ்ட் டைம்லேயே 3 ஆப்போனன்ட் கூடயும், ஒவ்வொரு ஆப்போனன்ட்டு கூட மோத மோதி இவங்க கூட ஜெயிச்சிடணும், இவங்க கூட ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கும். 3 ஆப்போனன்ட்டு கூடயுமே மோதி நான் வின் ஆகி அந்த எனக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த புருவத்துக்கு மேலே அடிபட்டு வீங்கிருச்சு. மாஸ்டர் சொல்லிதான் என்னமா வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கே தெரிஞ்சது, அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு அந்த பிரைஸ் நான் வாங்கும் போது. அதுதான் நான் வாங்கினேன் ஜூடோல ஃபர்ஸ்ட் மெடல். எனக்கு எதுலையுமே ஜெயிச்சு சந்தோஷம் இல்லை, எந்த காம்படிஷன்லயும் ஜூடோல என்னோட ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கணும்ன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் எய்ம். அதுலயே நான் ஃபர்ஸ்ட் மெடல் 2025 வாங்கினது என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம், என்னுடைய மிகப்பெரிய காம்படிஷன்லயே வின் ஆன ஒரு விஷயமா நான் அதான் பாக்குறேன். லைஃபே ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த மெடல்.
0: ஓகே ஓகே மேம், கண்டிப்பா நீங்க சொல்ற பதிலே தெரியுது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதுல ஜெயிக்கணும்னு ஒரு வெறி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி மேம் அவங்களோட என்னென்ன மாதிரியான விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு மறக்க முடியாத விருது எது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க, அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க நிறைய போட்டிகள்ல பங்கேற்று நிறைய தங்கம் வெள்ளி விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இத்தனை வருட பயணத்துல இருந்து அதுல கிடைச்ச ஒரு கஷ்டங்களா இருக்கட்டும், விருதுகளா இருக்கட்டும், அதுல இருந்து நீங்க என்னென்ன விஷயம்
2: தோல்வி வெற்றியில நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் நிறைய விதமான மனிதர்கள் இருப்பாங்க, எல்லாமே நம்மளுக்கு ஃபேவரா இருந்துட மாட்டாங்க.

0: சில பேர் கூட பேசும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கலாம், சில பேர் கூட பேசும்போது ரொம்பவும் இன்பமா இருக்கலாம். அதனால நிறைய விதமான மனிதர்களும் இருப்பாங்க, அவங்க கிட்டயே கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளதான் நம்ம மாத்திக்கணுமே தவிர அந்த நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா போட்டிக்கு போறோன்றப்போ நம்ம நினைச்சு போறதில்ல அந்த இடம், அந்த இடம் தான் நம்மள செலக்ட் பண்ணும். அதனால அந்த இடமும் பட் மக்கள் அண்ட் தோல்வி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட், இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றவங்க எப்போ நம்ம கூடவே இருக்காங்கன்ற கான்ஃபிடன்ஸ், அது எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம் நெக்ஸ்ட் வந்து அடுத்தது உங்களோட ஃபியூச்சர் கோலா என்ன இருக்கும், இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க போய் விருது வாங்கணும் இல்ல மெடல் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: என்னுடைய சின்ன வயசு ஹாபின்னு ஒன்று இருக்கு, எனக்கு வந்துட்டு சிங்கிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் ஜாப் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸை நிறையா அச்சீவ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு ஜாப் வாங்கணும். அதாவது நான் வந்துட்டு குரூப் 4 எழுதிட்டு இருக்கேன், அதில் வந்துட்டு போன வருஷம் நான் எழுதினேன் பட் மார்க் சில இது பத்தலை, இந்த வருஷம் எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னமும் சில ஆசைகள் இருக்குது. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு கோல் ஆனால் என்ன இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் இருக்கும். இன்னும் வந்துட்டு என்னென்னா என்னுடைய கம்ப்யூட்டர், ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து பிளைண்ட் அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு விதமான கம்ப்யூட்டர் இருக்குது அவங்களுக்கானது, அதை கற்றுக்கிறது மூலயமா அவங்க வந்துட்டு எத்தனையோ நாடுகள் தாண்டியும் பயணம் செய்யலாம். நான் பிஏ தமிழ் எடுத்துருக்கிறதுனால மற்ற நாடுகளுக்கு போய் மொழிபெயர்ப்பும் செய்ய முடியும். ஆனால் என்னுடைய லைஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் அதாவது வெளிநாடுகளில் எனக்கு ஒர்க் செய்யணும் அப்படின்றத என்னுடைய பெரிய ட்ரீமாக இருக்குது. அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை விட ஹாப்பி எதுவுமே இல்லை. என்னுடைய பெரிய ட்ரீமே நான் வெளிநாட்டில் போய் ஒர்க் செய்யணும், நல்லா கம்ப்யூட்டர் கற்றுக்கணும், அதில் வந்துட்டு நான் ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்றதாங்க.
1: சூப்பர் மேம், கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் வேலை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே எங்கள் சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துறோம். மேம் அடுத்தது, பொதுவாக பெண்கள் வந்து இப்போ கல்யாணம் ஆனவங்க வந்து கணவர் ஒரு சில விஷயத்துக்கு விட மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி வந்து நீ இது பண்ணாத, பொண்ணுனா இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடைகள்லாம் இருக்கும். பட் உங்களோட அனுபவத்திலிருந்து எப்படி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ தடையாக இருந்துமே நீங்கள் தொடர்ந்து வந்தீங்க அப்படின்ட்டு அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லலாம் மேம்?
0: இப்போ வந்து பொண்ணுங்க அப்படின்னும் போது வந்துட்டு எல்லாருமே நீ என்ன பண்ண போற, நீ ஜெயிச்சு இப்போ என்ன பண்ண முடியும், எப்படியா இருந்தாலும் கடைசியில் யாரையா கையை பிடிச்சிட்டு போகதான் போற, அதோட உன் லைஃப் முடியதான் போற, இத்தனை மெடல் வாங்கி என்ன பிரயோஜனம், எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட தன்னம்பிக்கை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகியுமே நிறைய பெரிய லெவலில் வந்துட்டு மேரிக்காங்கலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் கராத்தையில் வந்துட்டு எவ்வளோ பெரியவங்க, அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்தபோதுமே கூட அவங்க இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணவங்க, அவங்களும் இவ்வளோ கஷ்டத்தில் தாண்டி வந்திருப்பாங்க. அது மாதிரி பெண்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெண்களுக்கு அவங்க குடும்பத்தில் வந்துட்டு சப்போர்ட் கிடைக்கணும். எனக்கு அது கிடைச்சிருக்கு, அது பெரிய பெரிய என்னுடைய ப்ளஸ். ஆனால் சில பேர்த்துக்கு அது ப்ளஸ்ஸாகவும் அமையாது, நிறைய பேர் வீட்டில் அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை போராடணும், எப்படியாவது போராடி அவங்களுடைய லைஃபை அவங்க வந்துட்டு செட்டில் பண்ணிக்கணும். அவங்களுக்கு புரிஞ்சு வச்சு அவங்களுக்கு ஏற்றவங்க கூட அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் கன்ஃபார்ம் வந்துட்டு அச்சீவ் ஆகும், அவங்க நினைக்க விஷயத்தில் அச்சீவ் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு புரிய வைக்க முடியல, அவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் அப்படி கிடையாது, வில்லேஜ் சைட்ஸ்லாம் அவங்க அவ்வளோ ஒத்துக்கவே மாட்டாங்க, என்ன தான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க வேறு வழியே இல்லாமல் அவங்க இருக்கிற லைஃப்பை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும். என்னுடைய சஜஷன் என்னென்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட ட்ரையை விட்டுறவே கூடாது, நிறைய விதமான முயற்சிகள் எடுக்கணும். பரவாயில்ல, ஏதோ ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தெரியும், அதாவது அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு நான் தவறுதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் போக சொல்லலை, அவங்கக்கிட்ட அச்சீவ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எப்படியாவது அவங்க முயற்சி பண்ணி அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா எப்படியா இருந்தாலும் நீ இப்படிலாம் எதுவும் உருப்பட போகிறதில்லன்னு சொன்னவங்க அப்புறமே சொல்ல தான் போகிறாங்க, நீ இப்படியே வருவான்னு எனக்கு அப்போவே தெரியும், நீ சக்ஸஸ் ஆவான்னு அப்போவே தெரியும். சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, இன்னைக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அப்போவே தெரியும்னுவாங்க, தோத்தாலும் அதே பதில் தான், ஜெயித்தாலும் அதே பதில் தான். ஆனால் மற்றவங்களை பற்றி நம்ம கண்டுக்காம நம்மளுடைய லைஃப்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய கோலை நோக்கி மட்டுமே போகணும். நிறைய விதமான மனக்குழப்பம், இது போகலாமா போகக்கூடாதா இல்லை வேற விதமாக மனசு திரும்பும், நிறைய பேர் பண்ணுற டார்ச்சர் பற்றி நம்ம இங்கே இருக்கவே கூடாது, நிறைய விதமாக தோணும். ஆனால் என் மேம் எனக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னுடைய தமிழ் மேம், என்னன்னா நம்ம ஒரு கஷ்டம் வருதுன்றப்போ அந்த கஷ்டத்தில் நம்ம அதோடையே நம்ம லைஃப்பை முடிச்சிட்டோம், இல்லைனா நம்மளுடைய ஜேர்னியை நிறுத்திட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்று காத்துட்ருக்கோம், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம கன்ஃபார்ம் அதில் சக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் நானும் இங்கே இருக்க எல்லா உமன்ஸ்க்கும் சொல்லிக்க விரும்புகிறேங்க மேம்.
1: சூப்பர் மேம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேம் இப்போது அந்த ரேடியோவில் பேசின உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு மேம்?

0: இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எஃப்எம்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். அதாவது வந்து என் ஃப்ரெண்டுக்கு எஃப்எம்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை. எஃப்எம்லாம் கேட்கும் போது நம்மளும் மற்றவங்கலாம் பேசும் போது வந்துட்டு நிறையா சீப் கெஸ்ட்லாம் வந்து பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த ட்ரீம் அதுக்கு அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு, ஏன்னா அதெல்லாம் ஒரு ட்ரீம் தானே, நிறைய பேத்துக்கு அது ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். எஃப்எம்ல பேசுறது, டிவியில் பேசுறது, அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் பேசுறது என்னுடைய பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்டர்வியூ நான் பண்ணியிருக்கப்பட்டது யூடியூப்பில், ஆனால் எஃப்எம்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் நான் வந்திருக்கேன். எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூங்க மேம்.
1: தேங்க்யூ மேம். இந்த ஒரு மணி நேரமாக எங்ககிட்ட ரொம்பவே தெளிவாக பொறுமையாக நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி மேம் அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி போட்டிகள்லாம் அவங்க கலந்துட்டாங்க, அதுல என்ன சவால்கள் இருந்துச்சு, அதை தாண்டி தொடர்ந்து எப்படி அவங்க கோலை நோக்கி போயிட்டே இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: புதிய கல்வியாண்டு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பள்ளிகள் வந்து திறந்து குழந்தைகள் எல்லாம் புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புதிய வருஷம், ஒரு புதிய கனவுகளோட, ஒரு புதிய எதிர்பார்ப்புகளோட குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கேள்வி, பள்ளி திறந்தாலே கல்வி கிடைக்குமா, இல்ல தரமான கல்வி கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குள்ளயும் வரலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பாட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்களுமே அங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு போது, இப்போ ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஃபுல்லா நான் வந்து எஸ்டிஜி பத்தி பேசலாம் இருக்கேன். எஸ்டிஜில எஸ்டிஜி 4 பத்தி பேசலாம் இருக்கேன். ஸோ அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, எஸ்டிஜினா என்ன ராஜ்குமார் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. எஸ்டிஜினா என்ன அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துறேன். எஸ்டிஜி அப்படின்றது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகள். ஒரு நிலையான வளர்ச்சி இலக்கு எதுக்காக இருக்க ஆரம்பிக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நம்ம முன்னேறணும் அப்படின்னா நமக்கு கோல் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த நாடு முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு கோல்கள், அதாவது ஒரு 17 இலக்குகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அந்த 17 இலக்குகளையும் நாம வந்து பூர்த்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய நாடு வந்து வளர்ச்சி அடைந்த நாடா கருதப்படும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையால 2015 ஒரு 17 இலக்குகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்படுறாங்க. இதுல இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஜி 4, அதாவது குவாலிட்டி எஜுகேஷன். இந்த குவாலிட்டி எஜுகேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், சமமான கல்வி கிடைக்கணும், தரமான கல்வி கிடைக்கணும், வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த எஸ்டிஜி 4 வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த தரமான கல்வி கிடைக்கிறது அப்படின்றது. எஸ்டிஜி 4 முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஜி வந்து 2030 நிறைவேற்றும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஸ்டிஜி 17 இலக்குகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஐக்கிய நாடுகள் சபை. அப்போ இந்த 2030 அதாவது 15 வருடத்துக்குள்ள நம்ம வந்து இந்த எஸ்டிஜி எல்லாத்தையும் முழுமையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக கருதப்படும் இல்லையா? அப்போ இதுக்கு முக்கியமான நோக்கங்கள் இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலவச ஆரம்ப மற்றும் மேல்நிலை கல்வியை வந்து உயர்த்துறது, அதுக்கப்புறம் தொழிற்பயிற்சி கல்வியை கொடுக்கறது, பெண்கள் ஆண்கள் சமமான கல்வி கொடுக்கறது, எல்லோருக்கும் எழுத்தறிவு அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கணும்ன்றது தான் இதோட முக்கிய நோக்கம். திறன் வளர்ச்சின்றது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான நோக்கங்களா இருக்க ஆரம்பிக்குது. ஒரு குழந்தை படிக்கிறதுனால அவங்க மட்டும் உயர மாட்டாங்க, அவங்களுடைய குடும்பமும் உயர ஆரம்பிக்கும், அவங்களுடைய சமூகமும் உயர ஆரம்பிக்கும், அவங்களுடைய ஊருமே வந்து உயர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ்டிஜி 4 ஒரு முக்கியமான இலக்காக இருக்க ஆரம்பிக்குது, அதாவது நோக்கமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பாட நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கறதுக்குள்ள போயிருச்சு. இப்ப வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்க போய் பார்த்தோம். சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்ப வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவுல ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்ப வந்து நாங்க போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்க போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அது, அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம, இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தில் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு

0: காரியத்தை செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம் வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட. கனவுகள் மெய்ப்பட.
3: கல்வி இல்லாத வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க ஆரம்பிக்கும். நம்முடைய உரிமை என்ன அப்படின்றது தெரியவே தெரியாது. இந்த உலகம் எங்கே போகுதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்க ஆரம்பிப்போம். ஆனால் அந்த கல்வி கிடைச்சா, அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களேன். ஸோ இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் SDG 4 அதாவது குவாலிட்டி எஜுகேஷன். குவாலிட்டி எஜுகேஷன்னா என்ன? எல்லாருக்குமே கல்வி அப்படின்றது தரமாக கிடைக்க ஆரம்பிக்கணும், சமமான கல்வி கிடைக்க ஆரம்பிக்கணும், அந்த கல்வி ரொம்ப தரமானதாகவும் இருக்க ஆரம்பிக்கணும், வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உருவாகணும். அதுதான் இந்த SDG 4 சொல்லுது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கல்வி இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வேலை கிடைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்காது, கஷ்டமாக இருக்க ஆரம்பிக்கும். உரிமை அப்படின்றது அவங்களுடைய உரிமைகள் என்னென்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு இந்த உலகம் எங்கே போகுது, இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் கல்வி கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா வேலை கிடைக்கிறது எளிதில் ஈஸியாகும், உரிமை அப்படின்றது அவங்களுக்கு என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும், இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மொத்தத்தையும் அவங்க கையில் இருக்க ஆரம்பிக்கும். அதுதான் இந்த கல்வி அப்படின்றது கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 1961 லிட்ரஸி ரேட் அப்படின்றது வந்து 36% மட்டும்தான் இருக்க ஆரம்பிச்சுது. அதாவது கல்வி அறிவு அப்படின்றது 36% மட்டும்தான் இருக்க ஆரம்பிச்சுது. ஆனால் இன்னைக்கு 80% தாண்டி வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுனால தான். அதாவது முன்னேற்றம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம், எல்லாருக்கும் தரமான கல்வி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சேலத்துல நம்ம சேலத்துல சுத்தி பார்த்தோம் அப்படின்னா, தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு பல சவால்கள் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. குறிப்பா இந்த மலைப்பகுதிகள், கல்வராயன் மலை இருக்கு இல்லையா, கருமந்துறை இந்த கல்வராயன் மலை, அதுக்கப்புறம் ஏற்காடு இருக்கு இல்லையா, ஏற்காடுல இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதிகளில் இன்னும் சில மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போக முடியாத நிலை இருக்க ஆரம்பிக்குது. அப்படி பள்ளிக்கு போனாலுமே வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்து போகக்கூடிய தூரம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. பஸ் வசதி அப்படின்றது இல்லாம இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சூழலை அப்படின்றது வந்து இருக்க ஆரம்பிக்குது. வெறும் டிராவல் அப்படின்றது ப்ராப்ளம் கிடையாது, இந்த எஜுகேஷன் ஆக்சஸ் தான் ப்ராப்ளமா இருக்க ஆரம்பிக்குது. சோ அதனால இந்த எஜுகேஷன் எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்றத பத்தி பேச ஆரம்பிச்சோம். பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, இது கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில இந்த மக்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது, இந்த இடத்துக்கு பஸ் வசதி இல்ல, நாங்க நடந்து போறதுக்கான சரியான பாதை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது, கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதுவும் தரமான கல்வியா கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அவங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்கும், அது இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க ஆரம்பிக்கும். இந்தியா வளருது அப்படின் போது, வளர்ந்த நாடா இருக்கு அப்படின் போது, நமக்கு தானே பெருமை. அந்த பெருமையை நாம இன்னையில இருந்து தேட ஆரம்பிப்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின் போது, அவங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கதா அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அதுக்கேற்ற மாதிரியான வழிமுறைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். சோ இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இப்போ புதிய அரசெல்லாம் அமைஞ்சிருக்கு, ஸோ அவங்க என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாமே கல்விக்காக ஒதுக்கி இருக்காங்க, அதை பத்தி எல்லாமே நான் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரலை கேரடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடியே கெடுக்கும் மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட. கனவுகள் மெய்ப்பட.
5: இந்த குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது தரமான கல்வி ஒரு மாணவனுக்கு கிடைக்கணும், ஒரு மாணவிக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அரசாங்க தரப்புல இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல. சோ என்ன மாதிரியான திட்டங்கள் முதலாவது எண்ணும் எழுத்தும் திட்டம், அதாவது சிறிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடிப்படை வாசிப்பு திறனை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கணும், எழுதுதல் திறன் வளர்க்க ஆரம்பிக்கணும். சோ வாசிப்பு அப்படின்றது வந்து நாம நம்மளுடைய தமிழ் வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்ற போது, தமிழ் அப்படின்னு பயன்படுத்தும் போது பேசும்போது அது தமிழ் அப்படின்றதுதான் இருக்க ஆரம்பிக்கணும். ஆனா நம்ம பேசும்போது என்ன பண்றோம் அப்படின்னா தமிழ் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த வாசிப்பு திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து சேலம் அப்படின்றது சரியா சொல்ல ஆரம்பிக்கிறோம், ஏற்காடு அப்படின்னு வரும்போது ஏற்காடு ஏற்காடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும், வாழப்பாடி அப்படின்னு இருக்கு வாழப்பாடி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான வாசிப்பு திறன் பயிற்சி எல்லாம் கொடுக்கறது மூலமா உச்சரிப்பு சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக சின்ன குழந்தைகளிலிருந்து அவங்களுக்கு வந்து வாசிப்பு திறன் அதிகரிக்கும் போது அவங்களுக்கு எழுதும் போது அந்த ஞாபகம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், அதுதான் அந்த ஞாபகம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து எழுதுதல் திறன் வந்து வளர்க்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க அடுத்தடுத்து படிக்கும் போது வாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து எப்பவும் பிழை இல்லாமல் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி காலை உணவு திட்டம், ஸோ 17 லட்சம் மாணவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாக இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்காக நிறைய திட்டங்களும் இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா தரமான அரசு பள்ளி உருவாக்குற முயற்சி அப்படின்றது எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மாடர்ன் ஸ்கூல் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா. அதையும் தாண்டி பிசிக்கல் எஜுகேஷன் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கட்டாய உடற்கல்வியை வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடற்கல்வி அதாவது விளையாட்டு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அதிலிருந்து எப்படி மாணவர்கள் அடுத்தடுத்து அவங்க வெளியே வரலாம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.

அரசு பள்ளிகளில் அதையும் தாண்டி கூல் ரூப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள், அதாவது 300 பள்ளிகளில் வெப்பம் குறைக்கிறதுக்கான புதிய முயற்சிகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம சேலமில் கூட பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்காக டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா வந்து எக்ஸ்ட்ரா அதாவது என்ரோல்மெண்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு அதிகமாக வந்திருக்கிறது அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 142 மாணவர்கள் வந்து அதில் பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து மாணவர்கள் வெளியில வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை பத்தி நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். இந்த அரசு வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து செயல்படுத்திட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அதாவது கல்வி தரமானதாக கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு மாணவன் நம்முடைய சமுதாயத்துக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ரொம்ப உதவியா இருப்பான் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கல்வி முக்கியம் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லுங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதாவது இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதாவது SDG 4 இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நாம நிகழ்ச்சியில் அடுத்தது பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிறேன், கேரிடு வாங்க தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இப்போ அரசாங்க தரப்புல இருந்து எக்கச்சக்கமான திட்டங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அது மூலியமா அந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியறதுக்கான சவால்களும் இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம வந்து தொடர்ந்து பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்காரு நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நம்ம இப்போ அடுத்ததா என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து SDG4 அதாவது தரம்

கல்வி. இந்த தரமான கல்வி அப்படின்றது ஒவ்வொரு மாணவனுக்கும் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படை உரிமை எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த மாணவனோ மாணவியோ வந்து தன்னோட வீட்டுக்கு அதாவது குடும்பத்துக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்க ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுடைய சமூகத்தை வந்து வளர்த்துறதுக்கு உயர்த்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். அது மூலயமா வந்து நம்மளுடைய சேலம் வந்து உயர ஆரம்பிக்கும். இது மூலயமா நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாடே வந்து கல்வியில முன்னேற்றம் அப்படின்றது அடைய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இந்த SDG 4 முக்கியமான இலக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ தொடர்ந்து நாம இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்க போறேன். சோ இந்த தரமான கல்வி கிடைக்கிறதுல இன்னுமே வந்து மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சவால்களா இருக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக்குவரத்து குறைவு. சோ அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து போக்குவரத்து குறைவு அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான போக்குவரத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மலைகள்ல வந்து இன்னும் பஸ் வசதி அப்படின்றது இல்லாம இருக்க ஆரம்பிக்குது. நான் என்னோட ஊர் வந்து தும்பலுக்கு பக்கத்துல வந்து நயமலை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே பஸ் வசதி இல்ல. இப்போ வந்து மினி பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பஸ் வந்து ஒண்ணு இருக்கு, ஆனா அதுவும் டைமிங்க்கு தான் இருக்க ஆரம்பிக்குது. அந்த பஸ்ஸை விட்டுட்டா வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. சோ அங்க இருக்கக்கூடிய மோஸ்ட்லி மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வர முடியாத சூழ்நிலையில தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளியில வரணும் அப்படின்னா யாரையாவது ஒருத்தரை நம்பி இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி நம்ம சேலம் சிட்டிலேயே பாத்தீங்க அப்படின்னா எருமாப்பாளையத்திலிருந்து ஜருகுமலை இருக்கு இல்லையா, அந்த ஜருகுமலையிலையும் கூட மாணவர்கள் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தினம் தினமும் வீட்டுக்கு போயிட்டு வர சூழ்நிலை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவுமே ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. சோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய சவால்களை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதையும் தாண்டி கல்வராயன் மலைப்பகுதிகளில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது இன்னும் குறைவா இருக்க ஆரம்பிக்குது. அதாவது கருமந்துறையை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான குக்கிராமங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதுல எல்லாம் வந்து பஸ் வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ இந்த மாதிரியான சவால்களும் மாணவர்கள் மத்தியில அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சில மாணவர்கள் இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா டிராப் அவுட் அப்படின்றது ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி டிஜிட்டல் கேப் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி சைட்ல பொருளாதாரம் அப்படின்றது குறைவா இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க வந்து பாதியிலே வந்து கல்வியை விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சவால்கள் மக்கள் மத்தியில் அதாவது மாணவர்கள் மத்தியில இன்னுமே இருக்கக்கூடியதா ஒன்று இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்கூல் அப்படின்றது இருக்குது, ஆனா அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் வந்து எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அது இன்னும் ரீச் ஆகல, அது இன்னும் குவாலிட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த SDG வந்து பல நடைமுறைகளை எடுக்கிறதுக்காக இருக்க ஆரம்பிக்குது. நடைமுறைகள் எடுத்தா எல்லா மாணவர்களுக்கும் கல்வி அப்படின்றது தரமானதா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க ஊர் சுத்தி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன, மாணவர்கள் சந்திக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்றத பத்தி மறக்காம சோனா FM நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நீங்களே தொடர்ந்து நாம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதியில் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி அப்படின்றது தரமான கல்வியாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் மட்டும் இந்த சவால்கள் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் அரசாங்கத்துக்கும் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் தனி மனிதராகவும் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கனவுகள் மெய்ப்பாட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில STG4 தரமான கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சோ அத பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். சோ இந்த தரமான கல்வி பெறணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து சவால்களை சந்திக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க, அரசாங்க தரப்புல இருந்தும் சரி மாணவர்கள் தரப்புல இருந்தும் சரி. சோ அதுக்கு அரசாங்கம் மட்டும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கறதையும் தாண்டி நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் வந்து கல்வி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு போது கம்பேர் பண்ணக்கூடாது. முதலாவதா வந்து மாணவ மாணவிகள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு
2: கேட்டீங்கன்னா கம்பாரிசன் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மாணவன் வந்து அதிகம் மதிப்பெண் எடுத்தா ஏன் அந்த மாணவனால முடியுது உங்களால முடியல அப்படின்ற ஒரு கம்பாரிசன் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி ஆசிரியர்கள் அப்படின்றவங்க வந்து பாடம் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கையோட திறன்களை வந்து வளர்த்து கொள்றவங்க தான் கத்துக் கொடுக்கறவங்களும் தான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நான் வளர்ந்து வந்த சூழலை எப்படி இருந்தது அப்படின்னா ஒன
1: கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நடனம் அதாவது டான்ஸ் அப்படின்றது எனக்கு வரும் அப்படின் போது அதை கத்துக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர் இருந்தாரு. இத்தனைக்கும் ஒரே ஆசிரியர் தான் என்னோட திறமைகள் எல்லாத்தையும் வந்து வெளிக்கொண்டு வந்தாரு. சோ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப பேசும் பொருளா இருக்க ஆரம்பிக்குது. சோ இதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளயும் வந்து எக்கச்சக்கமான திறமைகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த திறன்களை வந்து வெளிக்கொண்டு வர்றது ஆசிரியர்களோட பங்கா தான் இருக்க ஆரம்பிக்கணும். சோ மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்கள் வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு போது படிப்பு மார்க் மட்டும் அப்படின்ற எல்லாத்தையும் விட்டுட்டு புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா அந்த மார்க் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி நீங்க படிக்கிற சூழலில் இருக்கும் போதே உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஸ்கில்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து டவுட் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதை கண்டிப்பா கேட்க ஆரம்பிக்கணும். விடாமுயற்சியோட நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா படிப்புல நீங்க மார்க் வாங்குறதையும் தாண்டி உங்களுக்கு படிச்சது எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உலகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன் எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம

குழந்தைகள்டிருந்து ஆரம்பிக்கணும். கல்வி அப்படின்றத தரமான கல்வியா எப்படி கிடைக்கணும், அந்த தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கல்விக்கான வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிக்கணும். அது நம்முடைய குழந்தைகளுக்கு புகுத்தும் போது மற்றவர்கள் பார்த்து, நம்ம வீட்டில் எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க நம்மளை பார்த்து இப்படிதான் சொல்லிக் கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்கும். இது நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு வழியா இருக்கும். அதுதான் வந்து நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்திருக்கேன். அதுதான் இந்த எஸ்டிஜி 4 சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எஸ்டிஜி 4 தரமான கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி பேசியிருக்கேன். ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. தரமான கல்வி கிடைக்கிறதுல இன்னும் என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து, அதாவது கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மேம்பட நிகழ்ச்சி. நேயர்களே, நன்றி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி என் வழி தனி வழி. பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்லை இப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட வாழ்க்கையில் சினிமா டைலாக் அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குங்க. இன்னைக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. ஏன் இந்த சினிமா டைலாக்ஸ்லாம் வந்து சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு இந்த சினிமா சம்மந்தப்பட்டது தாங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த சினிமா டைலாக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கும். சினிமா டைலாக்கே வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கையில் இந்த சினிமா டைலாக் வந்து இருக்கும். எல்லா கட்டத்துலேயும் சரியான சினிமா டைலாக்கை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி அதிகமாக பயன்படுத்துகிற சினிமா டைலாக்கும் வந்து இருக்குங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைலாக்லாம் வந்து சொன்னாலே அதை நம்மளுடைய ஞாபகம்லாம் வரும். ஏன்னா நம்ம அதை அதிகமாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்போம். அப்படி என்னோட வாழ்க்கையில் நான் அதிகமாக பயன்படுத்துகிற சினிமா டைலாக்கை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு சினிமா டைலாக்கை அதிகமாக பயன்படுத்துவீங்க? அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையோட பொருந்தி போகிற சினிமா டைலாக்கை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி சண்டே, எல்லோரும் சினிமாவுக்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து போவாங்க. இந்த ஒரு நாளில் ஒரு சூப்பரான தலைப்போடு உங்க கூட பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நாகராஜ் பேச வந்துட்டேன். நீங்க அழைச்சு பேச வேண்டிய நிலை எண் 9787707 நம்மளுடைய நிலை என்ன தாங்க. நம்ம கூட முதல் நேயரா கலைச்சல் வேகா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் எதிர்ப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் அதிமுகத்திலிருந்து கலைச்செல்விங்க அன்பு நாகராஜ் அவர்களே.
1: கலைச்செல்வியக்கா வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படிங்கக்கா இருக்கீங்க?
2: அருமையா, சூப்பரா இருக்குங்க நாகராஜ். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களோட டைலாக் எல்லாம் சூப்பரா சூப்பரா இருந்துச்சு
1: அக்கா. சூப்பரா இருக்கிறேங்கக்கா.
2: சூப்பர் ஸ்டாரோட டைலாக் சூப்பரா இருந்தது.
1: சரிங்கக்கா, சரிங்கக்கா.
2: எனக்கும் நான் பாத்தீங்கன்னா வடிவேலு, வடிவேலு அண்ணே, இங்க இருந்த கிணத்த காணோம்.
1: இது அதிகமா பயன்படுத்துவீங்களா நீங்க?
2: இந்த மாதிரி நிறைய டைலாக் இவரு. அப்புறம் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அளவுக்கு அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்துதான் சரித்திரமே இல்லை அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு.
1: ஆமாங்கா, ஆமாங்கா.
2: அப்ப நான் சொல்லுவேன், அளவுக்கு அதிகமா கோவப்படாதீங்க, அது பெண்கள்லாம் அளவுக்கு அதிகமா கோவப்படக்கூடாது அப்படிமா. ஓ அப்படியா, டைலாக்கு அப்படிமாங்க.
1: அங்க உங்க வாழ்க்கையில பொருந்தி போற டைலாக், இந்த டைலாக் எனக்கு என் வாழ்க்கையில கட்டாயமா பொருந்தும் அப்படின்னா அது என்ன டைலாக் அங்கா இருக்கும்?
2: எது சொல்றது, ஒரு நிறைய இருக்குங்க நாகராஜ். இந்த இதுதான் சூப்பர் ஸ்டார் பொருந்திதான் வரும் என்னோட டைலாக்கும்.
1: சரிங்கக்கா, சரிங்கக்கா.
2: இந்த நாள் உங்க காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு இல்ல
1: அண்ணாமலையில.
2: அண்ணாமலையில அது மாதிரி இந்த காலண்டர் இந்த நாள்ல நம்ம குறிச்சு வச்சிடணும். இந்த நாள் இந்த டேட்டுக்கு
1: சொல்லுவேன்.
2: ஏன்னா மறந்து போயிடுவேன், அதனால முன்னாடியே குறிச்சு வச்சிடலாம் பேனாவில் நான் சொல்லுவேன்.
1: சரிங்க, சரிங்க.

0: அப்ப சொல்லு இதனால் பாலாட்டில் குறிச்சு வச்சுக்கணுமா அப்படின்னு டைலாக்கா டைலாக்கா அப்படிம்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்குதுங்க நாகராஜ்.
1: சரிங்கக்கா சரிங்கக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா.
0: நன்றி
1: நன்றிங்கக்கா. அன்பே சிவம்ல ஒரு டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அன்பு காட்டுற அந்த மனசு இருக்கே அதுதான் சார் கடவுள், அப்படி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் இதுதான். தொடர்ந்து நம்ம கூட வந்து ராஜேஷ் கண்ணா அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க நாட்டாமங்கலத்துல இருந்து. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். வணக்கம் வணக்கம் நாகராஜ். நல்லா
1: வணக்கம் அண்ணா, எப்படி நான் இருக்கீங்க?
2: அவ்வளவுதான்
1: உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா பயன்படுத்துற சினிமா டயலாக்.
2: ஓ அப்படிங்களா.
1: அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையோட பொருந்தி போற சினிமா டயலாக், இது ரெண்டுமே நீங்க பகிர்ந்துக்கலாம்.
2: இது பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருக்குதா இல்லையான்னு தெரியல.
1: அந்த
2: ஆனா என் வாழ்க்கையோட முதல்ல பொருந்தி போறது மட்டும் சொல்றேன்.
1: சொல்லுங்க.
2: என்ன
1: படம் தெரியல இருக்குங்க.
2: அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு தெளிவு முட்டு நல்லா கிடைச்சு. கொஞ்சம் அமைதியாத்தான் இருந்து பாக்கலாம். ஏன் அப்படி வீணா போயிட்டு இருக்கா? சும்மா அமைதியாவும் உக்காந்துடக்கூடாது. அமைதியாக இரு, நீ விரும்பியது இடவேன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப ஒரு சிலர் வந்து தவறா புரிஞ்சுங்க, அமைதியா இருந்துகிட்டே எல்லாம் கிடைக்குமா? அதாவது அமைதியா இருந்துகிட்டு உன் வேலையை செய்ய, அதுக்கான பலன் உன்னை தேடி வரும். அந்த மாதிரி அந்த தேடி போனாலும் விலகி போக, விலகி போனாலும் தேடி வரும். அந்த அந்த டைலாக் பாத்தீங்கன்னா நான் மனசுக்குள்ள நல்லா பதி வச்சுக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டேன். அதுக்கு அந்த டைலாக்கு தகுந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய நல்லா நடந்துச்சு.
1: கண்டிப்பா.
2: அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பிடிச்ச சினிமா டைலாக் எதுனா, இவருது தலைவர் தான் இந்த படையப்பா படத்துல பாத்தீங்கன்னா, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் நிலைக்காது அப்படி பாருங்களா.
1: கண்டிப்பா. இது இதுவும் வந்து ஒரு 100% உண்மை அப்படின்னு சொல்லலாங்க.
2: கண்டிப்பா நண்பா, கண்டிப்பா. உழைச்சா நமக்கு, நாம உழைக்கணும் பாத்தீங்களா, அதுதான் நமக்கு பலனை கொடுக்கும். சும்மா உழைக்காம கிடைக்கிறதுல சத்தியமா பலனே கொடுக்கவே கொடுக்காது, அது ஒரு மன திருப்தியும் வராது.
1: சரிங்கண்ணா சரிங்கண்ணா.
2: இந்த ரெண்டு இது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் தான்.
1: கண்டிப்பா அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு
2: ரொம்ப நன்றி. நான் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றிங்கண்ணா.
2: நன்றி நன்றி.
1: ராஜேஷ் கண்ணாண்ணா அவருக்கு பிடிச்ச ஒரு டைலாக் இது வந்து சினிமாவில் வந்திருக்கு. ஆனால் எந்த சினிமான்னு தெரியல. பழைய சினிமாவிலையும் இருக்குது, புது சினிமாவிலையும் இருக்குது. தேடி போனால் விலகி போகும், விலகி போனால் தேடி வரும் அப்படின்ற ஒரு இதுதாங்க. இது வந்து ஒரு பாடலில் வந்து இருக்குது, ஒரு பாடலில் வர லைனு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டு அப்படியே நான் வந்து பாடியே காமிக்கிறேன். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
6: வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சினிமா டயலாக்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக பயன்படுத்துகிற சினிமா டயலாக்ஸை பற்றி தாங்க பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் கால் பண்ணி, நம்ம நிலையனுக்கு கால் பண்ணி உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற சினிமா டயலாக்ஸ், அதுக்கப்புறம் வாழ்க்கையோட பொருந்தி போகிற சினிமா டயலாக்ஸை வந்து பகிர்ந்துக்கலாங்க. இந்த டயலாக்கு வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, அதாவது வாழ்க்கையில் ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்துட்டா மனசுக்குள்ளார இந்த டயலாக் ஓடும். அதே நமக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்தால் வாய் விட்டு கூட நம்ம வந்து சொல்லிடுவோம். அப்படி வந்து இந்த டயலாக்கும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து நம்ம கூட வந்து காட்பாடியிலிருந்து சந்திரசேகரன் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் வணக்கம் அண்ணா.
7: வணக்கம் நாகராஜ், நலமா இருக்கீங்களா?
6: அண்ணா ரொம்ப சூப்பராக இருக்கண்ணா, நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க?
7: பொருந்தி போகக்கூடியது. ஏன்னா என் நேரம் என் கையில தான் இருக்கு. அந்த நேரத்தை எப்படி செலவழிக்கணும் அப்படிங்கறத நான் ரொம்ப யோசிச்சு செலவழிக்கிறேன். அதனால இந்த டைலாக் வந்து என்னுடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப பொருந்தி போற ஒரு டைலாக்
6: அப்படின்னு. கண்டிப்பாங்க.
7: ஆமா, அப்புறமா வந்து அடிக்கடி வாழ்க்கையில நான் சொல்லக்கூடிய டைலாக் என்னன்னா, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரின்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நான் சொன்னதை சரியா காதுல வாங்கிக்க மாட்டாங்க. அப்போ இந்த டைலாக் சொல்லுவேன், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மதிப்பு இனிய போட்டுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்களா நண்பர்கள் கிட்ட அந்த அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில சொல்லக்கூடிய டைலாக் திரும்ப கேட்கவே கேட்காது அப்படின்னு அப்புறமா அடிக்கடி சில ஃப்ரெண்ட்ஸ் கருத்து சொல்றேன்னு சொல்லுவாங்க. நீ சொன்ன வாக்கியத்தை
6: கவுண்டமணி அவர்கள் செந்தில் சொல்லுவாங்க. காட்பாடியில இருந்து சந்திரசேகரன், அவர் வந்து அவரோட வாழ்க்கையில பொருந்தி போற டயலாக் தல, அவர்களுடைய என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் எல்லாம் நானே செதுக்கினதுரா அப்படின்ற டைலாக்கும், அதுக்கப்புறம் கவுண்டமணி செந்தில் அவர்களுடைய டைலாக் வந்து அண்ணன் வந்து நண்பர்கள் கூட பயன்படுத்தும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நேயர்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்துகிற சினிமா டைலாக், அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் பொருந்தி போகிற சினிமா டைலாக்கை நீங்கள் வந்து மெமிக்கரி கூட பண்ணலாம். அதே ஒரு ஆக்டரோட ஸ்டைலில் மெமிக்கரி கூட பண்ணலாம். என் கூட வந்து நம்ம நிலையனில் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையன் 9787707 தொடர்ந்து 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
3: அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, வாழ்க்கையோட பொருந்தி போகிற சினிமா டைலாக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற சினிமா டைலாக்ஸ். வாழ்க்கையில் நம்ம அப்பப்பப்ப சில சினிமா டைலாக்ஸை வந்து பயன்படுத்திகிட்ருப்போம். அது எதனால் அப்படின்னா, நம்மளுடைய ரைட் மனநிலையை அப்படியே வந்து வெளிப்படுத்துறதுக்காக அந்த ஒரு சினிமா டைலாக்ஸை நம்ம வந்து பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நண்பர்கள் கூடலாம் இருக்கும்போது ஏதாவது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டோம், அப்படியே முழிக்கிறோம் அப்படின்னா, அப்போ வந்து நான் என்ன டைலாக் பயன்படுத்துவேன் அப்படின்னு நண்பர்கள்ட்ட வந்து சொல்லுவேன் அப்படின்னா, எப்படி வந்து சிக்கிருக்கிறேன் பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சார்கிட்ட வந்து வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் வந்து சொல்லுவார். அந்த டைலாக்லாம் நான் வந்து அதிகமாக பயன்படுத்துவேன் நண்பர்கள்கிட்ட வந்து இருக்கும்போது. அதே மாதிரி அதாவது நண்பர்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயத்தில் இவன் வந்து மாட்டியிருக்கிறான் அப்படின்னு, அப்போ வந்து அந்த டைலாக் வந்து பயன்படுத்துவேன். அதே மாதிரி ஏதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். அப்போ வந்து விரும்பாண்டியில் இருக்கிற ஒரு டைலாக்கை வந்து அதிகமாக சொல்லுவேன். மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன், அதனால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது இன்னும் சில விஷயங்கள், அதாவது நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா வாழணும் அப்படின்றப்ப, இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம வாழணும், செம்மையாக வாழ்ந்தாங்கிற மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த ஒரு இந்த டைலாக் எதில் வரும் அப்படின்னா, ஜிகிர்தந்தா மூவியில் வந்து வரும். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற சினிமா டைலாக்ஸ், அதுக்கப்புறம் வாழ்க்கையோட பொருந்தி போகிற ஒரு டைலாக்கும் வந்து இருக்குங்க. நம்ம நேயர்கள் கூட வந்து சொன்னாங்க, அவங்களோட வாழ்க்கையில் பொருந்தி போகிற மாதிரி ஒரு டைலாக்கு. நம்ம நேயர் ஒரு அண்ணன் வந்து சொன்னப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, விரும்பி நம்ம விரும்புகிறது வந்து விலகி போகும், நம்ம விளக்கிறது வந்து விரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கூட வந்து வரும். அந்த பாட்டில் வர அந்த ஒரு லைன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது என்ன ஒரு படம் அப்படின்னு தெரில. சிம்பு, அதற்கப்புறம் வந்து விடிவி கணேஷ் சார் வந்து இருப்பாங்க, ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க. அதில் பொண்ணாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் தேடி நீ போனால் கிடைக்காது, தேடாமல் ஓடாமல் அப்படியே இருந்தால் அது எல்லாமே தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன்ஸ்லாம் வந்து வருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அதனால் வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் ஆனது இல்லை, இது மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குது, அந்த டைலாக் மாதிரி தான் இருக்குது, அந்த லைன்ஸ் மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை இருக்குது அப்படின்னா, அதையும் நீங்கள் வந்து எப்போ இருந்துக்கலாம். நீங்கள் அழைச்சி கால் பண்ண வேண்டி கால் பண்ணி அழைச்சி கால் பண்ணி பேச வேண்டிய நம்பர் நம்ம நிலை எண் 9787701078. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பிளாஸ்டிக் சிகிச்சை 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கேங்க. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் பொருந்தி போகிற சினிமா டைலாக், அதற்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான சினிமா டைலாக் வந்து பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட வந்து கொண்டலாம்பட்டியிலேருந்து பிரபாகரன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம்.
1: அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? ஹலோ அண்ணா, கேட்குதாங்கண்ணா? அவங்களுடைய கால் வந்து கட் ஆகிருச்சு. வணக்கம் அண்ணா வந்து சொன்னாங்க, ஆனால் கால் கட் ஆகிருச்சு. தொடர்ந்து அவங்ககிட்ட வந்து பேசலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு தலைப்பில் நம்ம நேயர்கள் கூட வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி என்ன தலைப்பு அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் பொருந்தி போகிற சினிமா டைலாக். நம்ம கூட வந்து பிரபாகரன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம்.
1: அண்ணா உங்களோட வாழ்க்கையில் பொருந்தி போகிற சினிமா டைலாக் என்னங்கண்ணா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா டைலாக்? அண்ணா என்ன டைலாக்ங்கண்ணா?
2: காதலே கண்மணி.
1: சரிங்கண்ணா சரிங்கண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா இணைஞ்சு நீங்க பேசினதுக்கு.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றிங்கண்ணா. நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டைலாக்கும் வந்து சொன்னாங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, வாழ்க்கையோட பொருந்தி போற சினிமா டைலாக், அதற்கப்புறம் அடிக்கடி பயன்படுத்துகிற சினிமா டைலாக், அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நேயர்கள் நீங்கள் வந்து உடனே

ஒரு டைலாக் இருக்கு இல்லைங்களா. இது என்ன படம் அப்படின்னா, அன்பே சிவம் படத்தில் வரக்கூடிய ஒரு டைலாக். அதாவது கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் கேட்கும்போது, நீங்கள் தான் கடவுள், இவ்வளோ அன்பு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு நம்ம அன்பு காட்டணும் இல்லைங்களா, அந்த அன்பு தான் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு அந்த அந்த ஒரு டைலாக்லேருந்து அந்த ஒரு விஷயம் தான் புரிஞ்சிக்க முடியும். யார் வந்து அன்பு காட்டினாலும் அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அன்போட ஒரு வடிவம் தான் கடவுள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து நிறைய டைலாக்கை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு படத்தில், நம்பிக்கை தான் சார் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அதுவுமே வந்து ஒரு பொருந்தி போகக்கூடிய ஒரு டைலாக் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு நேயர் இணைஞ்சாங்க, அவங்களுடைய கால் வந்து கட் ஆயிருச்சு. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நேயர்கள், உங்களுக்கு பிடிச்ச சினிமா டைலாக், அதாவது உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகிற சினிமா டைலாக், அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற சினிமா டைலாக்கை நம்ம நிலையனுக்கு கால் பண்ணி என் கூட வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையன் 9787770178. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது சீனி சீனி சினிமா. சீனி சீனி சினிமா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: அலைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்குங்க. உங்க கூட இன்னைக்கு நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து கால் பண்ணி அவங்களுடைய மனசில் இருக்கிற அந்த டைலாக்கை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம கூட வந்து கன்னியாகுமரியிலிருந்து ராஜகோபால் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: அண்ணா ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா.
2: வாழ்க்கையில
1: பொருந்தி போற சினிமா டைலாக் அது என்ன டைலாக்னா?
2: ஆக்சுவலா எப்படின்னா எல்லா வாழ்க்கையில எல்லாருமே ஒரு ரேஸ் தான் ஓடிட்டு இருக்கோம் ஜென்ரலி. அண்ட் முக்கியமா பாக்க வேண்டியது என்னன்னா வந்து யாரும் யாரு கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இதுல வந்து என்னன்னா சிம்பு சார் சொன்னதான் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட்ல யாரு லாஸ்ட்ல வரா முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்னு முக்கியம்.
1: கண்டிப்பா நிகழ்ச்சியோட லாஸ்ட்ல வந்து சொல்லுங்க.
2: உழைச்சிட்டே இருக்கணும், விடாமுயற்சி உழைச்சிட்டே இருங்க, ஒரு நாள் சக்சஸ் கண்டிப்பா வரும். யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்லை அந்த வாழ்க்கை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான்.
1: கண்டிப்பா கால் இறுதி நேரா வந்து சூப்பரான ஒரு டைலாக் கூட நிகழ்ச்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் யாரு? நன்றி நன்றி அண்ணா, நன்றிங்க அண்ணா. ராஜகோபால் அண்ணா கன்னியாகுமரியில இருந்து நம்ம கூட வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன டைலாக் நம்ம நிகழ்ச்சியோட இறுதியா வந்தது இன்னும் சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்றதான் முக்கியம். அதாவது எல்லாருக்குமே அந்த சின்ன சின்ன தோல்விகள்லாம் வந்து இருக்கும், அது வந்து இறுதி கிடையாது. இறுதி வந்து நமக்கு வெற்றியாக கூட வந்து இருக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்கள் கூட வந்து பேசுகிறதுல எனக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே.

0: சென்னை எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இந்த வாரமும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்கள் கிட்டே சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இந்த வாரம் தமிழில் எக்கச்சக்கமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். நம்ம ஆரியா அண்ணாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் அனந்தன் காடு. இந்த படம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜோனரில் உருவாகியிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெயின் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ணா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் கான் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா க்ரைம் சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு. காமெடி கலந்த ஃபிலிமாக தான் இந்த படம் இருக்குது. ரீசெண்டாக கூட படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்கிற படமாக இந்த கான் சிட்டி படம் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ணாவோட சேர்ந்து ஆனாபென், யோகி பாபு, வடிவுக்கரசி, விடிவி கணேஷ், ராதா ரவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரிஷ் துரைராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கான் சிட்டி படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சப்ஜெக்ட்ல உருவாக்கி இருக்கிற படம் தான் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் நடிச்சிருக்காரு. இன்னும் இந்த படத்தில் ரங்கராஜ் பாண்டே, மன்சூர் அலிகான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென்பதியன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த அங்கீகாரம் படத்துக்கான ட்ரெய்லருமே ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கு நம்ம ஜிப்ரான் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ரொமான்டிக் ஜானரில் உருவாகி இருக்கிற படம் தான் ஹார்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மடோனா செபஸ்டின், அதுக்கப்புறமா சனத்குமார், இமயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிஷோர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி ஓடிடியிலையும் ஒரு சில படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த படத்துக்கு போகிறீங்களோ பார்த்து ஃபேமிலியோட தியேட்டர்ஸில் போய் பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
3: இப்போ சினிமாலாம் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த சினிமாவுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்திருக்கும். அந்த ஒரு சினிமாவுக்கு பின்னாடி நிறைய உழைப்புகள் இருக்கும். அந்த சினிமாவுக்கு பின்னாடி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் ஒளிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் சொல்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? இப்போ வந்துட்டு படம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு வீடியோ ஷூட்லாம் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் டப்பிங் அப்படின்றத தனியாக வந்து பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் விருமாண்டி படம் இருக்குல்ல, இந்த படத்தில் லைவாகவே வந்துட்டு சவுண்டெலாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. டப்பிங்லாம் வந்து தனியாக வந்து போகலை. எதுக்காக இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த டப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அந்த இடத்துக்கான அந்த என்விரான்மெண்ட்டுக்கான சவுண்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக லைவ் டப்பிங் கான்செப்டை விருமாண்டி படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நியூ விண்டோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வில்லேஜாக வந்து காட்டுவாங்களா, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அது வந்துட்டு உண்மையாலுமே ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு போட்டு தான் எடுத்திருப்பாங்க. செட்டு போட்டு எடுத்தாலுமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும். இப்போது நம்ம கமல் சார் இருக்கார்ல, அவர் சினிமாவில் பண்ணாத விஷயங்களே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். கமல் சார் வந்துட்டு ஒரு ஆக்டர், டேரக்டர், சிங்கர், டான்சர், மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை அவருக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம கமல் சார் வந்துட்டு ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. எதில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போது கமல் சார் வந்துட்டு அந்த இந்தியன் படம், அதுக்கப்புறமா தசாவதாரம், இந்த மாதிரியான படங்களில் ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு ஹாலிவுட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அந்த படத்துக்கு மேக்கப் வந்து போட்டிருப்பாரு. ஸோ அவரோட அசிஸ்டண்டா கமல் சார் வந்துட்டு ஒரு 2 படங்களில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. என்னென்ன படங்கள் அப்படின்னா, ராம்போ 3, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டார் ட்ரெக் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 படங்களில் கமல் சார் வந்து அசிஸ்டன்ட் மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருப்பாரு. இங்கே மட்டும் இல்லாமல் உலக லெவல் வரைக்கும் ஒர்க் பண்ணதுனால தான் அவர் வந்துட்டு உலக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படங்கள் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி கேட்டோம். இப்போ தமிழை தாண்டி மற்ற மொழிகள்லையுமே ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஹாலிவுட் ஃபேன்ஸ், உங்களுக்காக இந்த வாரம் 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படம் அப்படின்னா, சூப்பர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், அதுக்கப்புறமா பூனி பிஎஸ் தி ஹிடன் ப்ரொடக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படமும் ஹாலிவுட்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆகும். 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா மலையாள சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் மலையாளத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஹிந்தி சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வெல்கம் டு தி ஜங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த படங்கள்லாம் மற்ற மொழிகளில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மச்சான் சேகரு, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா.

0: மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
1: குடி குடியே கெடுக்கும். மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்குங்க. சூப்பரான அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம கார்த்திகேயனோட நடிப்பில் ஒரு மிக பிரம்மாண்டமாக உருவாகிற படம், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகிற படம் அப்படின்னா சர்தார் 2 படத்தை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டைரக்டர் பி எஸ் மித்ரன் இருக்காரில், அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோலில் நம்ம எஸ் ஜே சூர்யா சாரும் நடிக்கிறாரு. மாளவிகா மோகன் இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படத்தை செப்டம்பர் 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம கார்த்திகேயனோட இந்த சர்தார் 2 படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ஜி வி பிரகாஷனா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்ம கவினா புதுசாக நடிக்கிற படத்துக்கான டைட்டில்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான பூஜைலாம் போட்டு இந்த படத்தையுமே ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நேம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான நேம் வந்து வச்சிருக்காங்க. பேரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக சூப்பராக வந்து இருக்கு. ஸோ நம்ம கவின் அண்ணாவோட இந்த பேர் சொல்லும் பிள்ளை படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்டும் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லாங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எஸ்டிஆர் அண்ணா நடிக்கிற அரசன் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஒரு பிக் ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை அஃபீஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்த. அதுக்கப்புறமா நம்ம விஷால் அண்ணாவோட மகுடம் படம் இருக்குல்ல, இந்த படத்தை அவரே தான் டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்துலேருந்து இப்போ என்ன அப்டேட் வந்து கிடச்சிருந்தது அப்படின்னா, இந்த படத்தோட எல்லா ஷூட்டிங்கும் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படமும் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது இந்த மகுடம் படத்துக்குமே ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்கார்ல, அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம ரஜினி சாரோட 173 படத்துக்கான அப்டேட்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி அந்த படத்துக்கான அப்டேட் வந்து வந்துருச்சு. அந்த படத்துக்கான டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா தர்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. கூடவே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து கேட்க சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து இருக்காருல, அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு, சொல்லவே தேவையில்லை. நம்ம ரஜினி சாரோட படத்துக்கு நம்ம அனிருத் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரவி மோகன் அண்ணாவோட நடிப்பில் உருவாகிற படம் தான் கராத்தே பாபு. இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஆகஸ்ட் 28 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்லாம் இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் கிடச்சிருக்கு. நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போது தமிழ் சினிமாவில் நிறைய எக்கச்சக்கமான ஃபீல் குட் மூவிஸ்லாம் வந்து இருக்குது. நம்ம மூவி லவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவையும் தாண்டி உலக சினிமா லெவலுக்கு நான் வந்து கற்றுக்கணும், எல்லா சினிமாவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட நாலேஜை வளர்த்திப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டான படத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது, அந்த படத்தில் ஃபீல் குட்டாக இருக்கிற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் இருக்காங்கள, அவங்க எந்த அளவுக்கு தமிழ் படங்களை ரசித்து பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு மலையாள சினிமாஸையும் பயங்கரமாக ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஏன் அப்படின்னா, மலையாளத்தில் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள்லாம் இப்போது ரெகுலராக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம ரெகுலராக பார்த்துட்டும் இருக்கோம், அதை பற்றி பேசிகிட்டும் இருக்கோம். ஸோ இந்த நிலையில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஹிட்டான ஒரு ஃபீல் குட்டான மூவி படத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2022 பல்து ஜன்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருப்பார் அப்படின்னா, நம்ம பாசில் ஜோசப் இருக்காருல்ல, அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இன்னும் இந்த படத்தில் இந்திரான்ஸ், ஜானி ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை சங்கீத் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கான கதையை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, வினோத் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் எழுதியிருப்பார். இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. அதாவது இந்த படத்துக்கான ஹீரோ நம்ம பாசில் ஜோசப் இருக்காருல்ல, அவருக்கு அனிமேஷன் துறையில் இப்படியாவது சாதிக்கணும், அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கனவுலாம் கண்டுட்ருப்பார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட அப்பா இறந்துடுறாரு. அவரோட அப்பா இறந்ததுனால ஃபேமிலி சுச்சுவேஷனை வந்து பார்க்கறதுக்கான ஒரு நிலைமை வந்து ஏற்படுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்குது, கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. அது என்ன மாதிரி ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வெட்டினரி இருக்குல்ல, வெட்டினரியில் ஒரு வேலை வந்து கிடைக்குது. அந்த வேலை சம்மந்தமாக நம்ம ஹீரோவுக்கு தியரட்டிக்கலாக தான் வந்து தெரியும், அதாவது செய்முறை வந்து தெரியாது, சும்மா படிச்சிருப்பார் அந்த வேலையை பற்றி. இதை தாண்டி நம்ம ஹீரோவுக்கு பெருசாக எதுவும் வந்து தெரியாதுங்க. அதுக்கப்புறமா ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலை விஷயமா போகிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நம்ம ஹீரோ வாழ்க்கையில் நடந்தது, அந்த கிராமத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற படமாக தான் இந்த பல்து ஜன்வார் படம் வந்து இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபீல் குட்டான மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படம் என்ன தான் ஸ்லோவாக போனாலுமே ஒரு படம் பார்த்துட்டு முடிக்கும் போது ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல, கண்டிப்பாக இந்த பல்து ஜன்வார் படத்தில் வரும். அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். இதை பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன் தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தியேட்டர்ஸ்லாம் வந்து இருந்திருக்கும். அந்த தியேட்டரை வந்துட்டு அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் மறந்துருப்பாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொண்டாடப்பட்டிருக்கும். அந்த தியேட்டருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் பேஸே இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மிக பிரம்மாண்டமாக இருந்த தியேட்டர்ஸ்லாம் அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்லாம் நிறைய பேர் மறந்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு தியேட்டர் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ எந்த ஒரு தியேட்டர், அந்த தியேட்டருக்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது சென்னைக்கு நிறைய அடையாளங்கள்லாம் வந்து இருக்கலாங்க. ஆனால் ஒரு முக்கியமான அடையாளமாக பார்க்கப்படுது சென்னையில் இருக்கிற தியேட்டர்ஸ் தான். எங்கே பார்த்தாலும் தியேட்டர்ஸாக வந்திருக்கும். மக்கள்லாம் வந்துட்டு தியேட்டரில் போய் படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனாலியில் சென்னை மவுண்ட் ரோடு இருக்குல்ல, அங்கே வந்துட்டு எக்கச்சக்கமான தியேட்டர்ஸ்லாம் வந்துருக்கு. அங்கே இருக்கிற ஒரு தியேட்டர் பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சென்னை மவுண்ட் ரோட் கிட்ட ஜெமினி பிரிட்ஜ் இருக்குல்ல, ஜெமினி பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா சஃபாரி தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டரு. அந்த ஏரியாவில் ஒரு பிக்கெஸ்ட் தியேட்டர் அப்படின்னா அந்த சஃபாரி தியேட்டர் வந்து சொல்லலாம். 70mm ஸ்க்ரீன்லாம் வந்து அப்போயே வச்சுருந்தாங்க இந்த சஃபாரி தியேட்டரில். இந்த சஃபாரி தியேட்டரில் மூணு தியேட்டர், அதாவது மூணு ஸ்க்ரீன் வந்து இருந்திருக்கு. சஃபாரி, அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ளூ டைமண்ட், எம்ரால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு ஸ்க்ரீன்ஸ் வந்து இருந்திருக்கு. இந்த தியேட்டரில் அதிகமாக என்ன மாதிரியான படங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் படங்களை தாண்டி இந்த பாலிவுட் படங்கள், அதாவது ஹிந்தி படங்கள், அப்புறம் ஹாலிவுட் படங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீன் வந்து பண்ணுவாங்க. ஹாலிவுட் படங்கள்லாம் வந்துட்டு ஒரு 50 நாள் 100 நாள் இந்த சஃபாரி தியேட்டரில் ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரியான ரெக்கார்ட்ஸும் இருந்திருக்கு. இந்த ப்ளூ டைமண்ட் தியேட்டர் இருக்குல்ல, அதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை அப்போவே வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் போயிட்டு ஒரு படத்துக்கு டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டை வச்சு அன்னைக்கு எந்த ஷோ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது காலையில் ஷோ இல்லைன்னா நைட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் வச்சு நீங்கள் எந்த ஷோ வேணாலும் பார்த்துக்கலாம். அப்போவே இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை ப்ளூ டைமண்ட் தியேட்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ சினிமா ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க பிடிக்கும் சினிமாவில். ஒரு சிலருக்கு தமிழ் படங்கள் மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க, இன்னும் ஒரு சிலர்லாம் தமிழை தாண்டி மற்ற படங்களும் வந்து அதிகமான நாட்டம் வந்து இருக்கும். அதே மாதிரி உலக சினிமாக்குனே வந்துட்டு ஒரு தனி ஆடியன்ஸ் பேஸே இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உலக சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ஒரு பிளேஸ், ஒரு சூப்பரான ஒரு இடமா இருந்தது இந்த சஃபாரி தியேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் வந்துட்டு 100 நாட்களை தாண்டி வெற்றிகரமாக அந்த சஃபாரி தியேட்டரில் போட்டிருந்தது. அந்த தியேட்டரில் லாஸ்ட்டாக ஓடின திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜெய்ஹிந்த் இருக்குல்ல, அந்த படம் தான் லாஸ்ட்டாக அந்த சஃபாரி தியேட்டரில் ஓடிச்சு. அதுக்கப்புறமா எந்த ஒரு படங்களும் அந்த தியேட்டரில் ஸ்க்ரீன் வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த தியேட்டரும் வந்து மூடப்படுது. இப்போது சென்னையில் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்த சஃபாரி தியேட்டர் இப்போது இருந்த இடமே வந்து தெரியாமல் இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி தாங்க தமிழ்நாட்டில் நிறைய தியேட்டர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஒரு காலத்தில் மிக பிரம்மாண்டமாக இருந்த தியேட்டர்ஸு, மக்கள்லாம் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணி படங்கள் பார்த்த தியேட்டர் இப்போது இருந்த சுவடுகளே இல்லாமல் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தியேட்டரை பற்றி நான் வார வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி. மேஜிக்கல் ட்ரீயும் குட்டி பறவையும், இந்த கதை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஒரு பெரிய காட்டில் மேஜிக்கல் ட்ரீ ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு வித்தியாசமான விஷயம் டெய்லியுமே நடக்கும். இரவு, அதாவது நைட் ஆகிடுச்சுன்னா காடு வந்து பொன்னிறமாக மின்ன ஆரம்பிச்சிடும். இந்த கோல்டன் கலரில் அப்படியே செம்மையாக க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா விலங்குகளுமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இந்த மரம் மட்டும் நைட் ஆனால் இந்த மாதிரி மின்ன ஆரம்பிச்சிருது அப்படின்னு. ஸோ அப்படி போயிட்டு இருந்த ஒரு நாள் அன்னைக்கு மினி அப்படின்ற சின்ன பறவை வந்து இந்த காட்டுக்கு புதுசாக வந்துச்சு. ஸோ அந்த காட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மினிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மினியும் கேட்டுச்சு. அந்த மரத்துக்கிட்டேயே போய் என்ன கேட்டுச்சுன்னா, நானும் உன்ன மாதிரி கோல்டன் கலரில் மின்னணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, உன்கிட்ட இருக்க நல்ல மனசு தான் உண்மையான ஒளி, அதை பாரு அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அது கேட்டுட்டு அந்த மினியும் அங்கேருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காட்டில் பெரிய புயல் ஒன்று வந்துருச்சு. எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிட்டே இருந்தாங்க. ஆனால் மினி மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட சிறகுகளை வச்சு குட்டி முயலையும் அணிலையும் பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்துச்சு. ஸோ புயலும் முடிஞ்சிச்சு. எல்லா விலங்குகளும் மினியை பார்த்து நீ தான் இந்த காட்டோட உண்மையான ஒளி அப்படின்னு பாராட்டினாங்க. இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, நல்ல மனசு தான் மிகப்பெரிய மந்திரம். ஸோ எப்பயுமே நம்ம நல்ல மனசோட இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவுற எண்ணத்தோட இருக்கணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்?
1: ஜெயாகாஷ்.
0: ஜெயாகாஷ், இப்ப ஸ்கூல் முடிச்சு நம்ம காலேஜ் போகும்போது என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து டிசைட் பண்ணி வச்சிட்டீங்களா இப்பவே? என்ன எடுக்கலாம் ஐடியால இருக்கீங்க?
1: பிஎஸ்சி கம்ப்யூட்டர்.
0: ஏன்
1: கம்ப்யூட்டர்ல வந்து இன்ட்ரெஸ்ட்?
0: ஓஹோ, கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். சரி ஓகே, தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ட் அதே மாதிரி ஜெய் ஆகாஷ் மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா, சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம்.

0: கண் பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ச கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். சோனா.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் அவங்களோட ஹெல்த்தை இன்னும் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் எதனால ஏற்படுது மேம்? சில நேரங்கள் அதாவது சாயங்கால நேரத்துல ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க, அந்த ஆக்டிவிட்டியே அவங்க கிட்ட இருக்கவே மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஆக்டிவாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, எதனால இது ஏற்படுது மேம் இந்த டயர்ட்னஸ்?
2: டயர்ட்னஸ் அப்படிங்கிறது உடல் சோர்வு முதல் ஒரு அறிகுறின்னு பார்த்தோம்னா அது இரத்த சோகை அனீமியாவை குறிக்கும். நம்ம சாப்பாட்டில் காய்களோ இல்லை கீரைகளோ சேர்க்காமல் இருக்கும்போது இரத்த சோகை வரும். இல்லை உடலில் வந்து புழு, நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா புழு தொல்லை இருக்கும், குடலில் புழு இருக்கும்போது புழு நம்மளுடைய சத்துக்களெல்லாம் எடுத்துக்கும், அப்போமும் இரத்த சோகை வரும். அப்போ யாராச்சும் கொஞ்சம் மண்ணை சாப்பிட்றாங்க, பென்சில் மோனையை சாப்பிட்றாங்க, சாப்பி சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம், அதில் நம்ம பைக்கா ஈட்டிங் சொல்லுவோம். அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குதுன்னா அவங்களுக்கும் இரத்த சோகை இருக்குது, நம்ம ஐயப்படுறதுக்கு சூழல் இருக்குது. அந்த மாதிரி உடல் சோர்வோடு இருக்காங்கன்னா நம்ம ஒரு முறை ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ ரத்தம் இருக்குதுன்னு. இல்லை ஒரு மருத்துவர்கிட்ட பார்த்தீங்கனாலே பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இரத்த சோகைங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அதுக்கான மருந்துகளும் உணவு முறைகளும் நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்கும்.
1: கண்டிப்பாக மேம், ப்ராப்பரான உணவு முறைகளை நம்ம பின்பற்றினாலே இந்த ஒரு பிரச்சனை ஏற்படாது. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டை தான் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் மேம் சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சாப்பிட்ட உடனே தட்டை வந்து எடுத்துட்டு போய் சிங்க்ல வைக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். அண்ட் அதே நேரத்துல டவல் யூஸ் பண்ணி சாப்பிடணும், இறைக்காம சாப்பிடணும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தோம்னாலே அவங்களோட அந்த பழக்க வழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். ஸோ நிறைய விஷயங்களை புதுசு புதுசா கத்துக்கிறதுக்கும் அவங்க விருப்பப்படுவாங்க. இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க டாப் 10 மியூசிக்கு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க எப்படி ஓட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9 7 8 7 7 0 107.8.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஜெய் ஆகாஷ் கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ஜெய் ஆகாஷ் கூட பேசிடலாமா? ஆகாஷ், நீங்க தனியா கிளாஸ் எல்லாம் எங்கேயா போறீங்களா?
2: சிலம்பம் கிளாஸ் மட்டும்.
1: ஓ, சிலம்பம் கிளாஸ். சரி, எந்த கிளாஸ்க்கு போறீங்க?
2: சேலம் சிலம்பம் கிங் அண்ட் குயின்.
1: சூப்பர். சரி, நீங்க சிலம்பம் கிளாஸ்ல என்னென்னலாம் இது வரைக்கும் கத்துட்டு இருக்கீங்க?
2: கல்யாணி, வாழ்வெட்டு, முன்சுத்து, பெண்சுத்து, 14 அடி, தீப்பந்தம், சுருள்பட்ட, பூப்பந்து, பிளேடு, கத்தி, தண்ணீர் பந்தம்.
1: வாவ், இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, கண்டிப்பா இப்ப மேட்ச் எல்லாம் அட்டன் பண்ணிருப்பீங்க தானே? எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
2: சென்னை, கள்ளங்குறிச்சி, சேலம், ரெண்டு மேட்ச், மேச்சேரியில.
1: சரி, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஊருக்கு நீங்க மேட்ச் அட்டன் பண்ணிருக்கீங்க. இதுல உங்களுக்கு எந்த ஊர் மேட்ச் போனது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு மெமரபிளா இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு?
2: சேலம்ல மேச்சேரி.
1: ஏன் குறிப்பா மேச்சேரி? அங்க நடந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2: அங்க சூப்பரா எல்லாமே ஸ்பீடா பண்ணிட்டு இருந்தாங்க.
1: எனக்காக சும்மா ஒரு ஓரெல்லாம் சொல்றீங்களா?
2: ஒரே மாதிரி ரெண்டு கையிலையுமே ஒரே மாதிரியே வந்து பண்ணுவாங்க. தீப்பந்தம் வந்துட்டு சைடில் தாங்க மேம் இருக்கும், நம்ம சென்டரில் பிடிச்சி இது சுற்றலாங்க.
1: எப்படி அந்த நெருப்பெல்லாம் சைடில் வச்சுட்டு சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்காதா?
2: ஈஸியாக தாங்க மேம், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
1: ஈஸியாக இருக்குமா?
2: கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக தாங்க மேம்.
1: அதானே பார்த்தேன், கற்றுக்க கற்றுக்க ஈஸியாக இருக்கும். சரி, நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சா? அதெல்லாம் இல்லை. சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்கூல் பக்கமாக போயிடலாம். ஸ்கூல் பக்கம்னாலும் நீங்கள் படிப்பு

0: மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, நம்ம ஜாலியாக அப்படியே ஸ்கூலை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: எல்லாம் வேற
0: ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றீங்க. சரி, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
1: 30 பேரா?
0: நான் கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டேன். 30 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி ஓகே, அதுவுமே நீங்கள் தோராயமாக தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமாக இருப்பாங்க போலியே. சரி, தொடர்ந்து என்ன ஏது அப்படின்றத நம்ம ஜெய் ஆகாஷ் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்டி உண்டாயிருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களுக்கு அப்புறமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நானுமே நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஜெய் ஆகாஷ் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்து இன்னும் சில விஷயங்கள்லாம் ஜெய் ஆகாஷ் கூட பேச வேண்டியது இருக்கு. என்னங்க 30 மேல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றாங்க, எனக்குலாம் கேட்கறதுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ அப்ப ஸ்கூல்ல கண்டிப்பா இந்த சாப்பாடெல்லாம் எல்லாருமே ஷேர் பண்ணி தானே சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட லஞ்ச் பாக்ஸும் நல்லா ஸ்பெஷலாக இருந்தால் தானே அவங்களுக்கு அந்த ஷேர் பண்ணி சாப்பிடும் போது மற்ற குழந்தைங்களோ உன்னோட லஞ்ச் பாக்ஸ் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கே எப்படிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம கிட்ஸுக்கிட்ட கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான தரமான டிஷ்ஷு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் தான். ஸோ பொட்டேட்டோவை சைட் டிஷ்ஷாக தான் வச்சுப்போம். இந்த தயிர் சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டால் பயங்கர காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் அதையே மெயின் டிஷ்ஷாக வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு நம்ம செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சாதம் 2 கப்பு, உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, சின்ன சின்னதாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு,

அடுத்து எண்ணெய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. ஸோ இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு காலையில் ஒரு லஞ்ச் பாக்ஸில் சூப்பரான டிஷ்ஷை பேக் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி தோல் சீவி வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து வதக்கிடணும். இப்போது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிடணும். இப்போது நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சாதத்தை அது கூட சேர்த்து அது கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சிடணும். ஸோ சாதத்துக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் சரி, இல்லை ரெண்டையும் ஒட்டுக்காக சேர்த்தாலும் சரி, நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த சூப்பரான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸில் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பொட்டேட்டோ ரைஸும் ரெண்டு முட்டையும், அதாவது ஹோல் எக் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு வச்சிடலாம். கட் பண்ணி லைட்டாக பெப்பர் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், ஒரு பர்ஃபெக்டான காரசாரமான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்காக. ஸோ இதில் நம்ம முட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறதுனால ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ஃபைபர், நியூட்ரியன்ஸ்னு எல்லாமே இதில் காம்போவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட. பாட்டை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக்
2: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ஜெய் ஆகாஷ் தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இன்னும் சில விஷயங்களை நம்ம ஜெய் ஆகாஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட எப்பயுமே இந்த நேரத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேரக்டர் வைஸா இந்த டிசிப்ளின் வந்து சேஞ்ச் ஆகுங்களா மேம்?
5: கேரக்டர் வைஸ் டிசிப்ளின் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வகுப்பறைக்குள்ள நாம போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியுமே பாக்குற மாணவர்கள் டெய்லியுமே தான் நம்ம அந்த கிளாஸ் இருக்க பசங்களை நாம பார்ப்போம். அப்படி பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காங்கன்னா ஒரு சில பசங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவறான ஒரு செய்கையில போய் மாணவர்கள் ஈடுபடக்குள்ளார அவனை கட்டாயம் கண்டுபிடிச்சிடலாம். அவன் நார்மலா இருக்க மாட்டான், அப்நார்மல்ஸ் தான் இருப்பாங்க. அவனுடைய நடக்கிறது பேசுறது பக்கத்துல பழகிறது, அவன் ஸ்கூலுக்கு பாருங்க ரெகுலரா வராம இருப்பான், இல்ல வந்தாலும் வந்து யார்ட்டையுமே பேசாம இருப்பான், இல்லைன்னா வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஒரு ஹார்ஸா வந்து பிஹேவ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ்லயும் அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு ஒரு ஆசிரியரை கண்டுகொள்ள முடியும்.
4: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் வைஸா எப்படி அந்த டிசிப்ளின் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு டீச்சர் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து மாத்திரலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்களை இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம். அண்ட் அதே நேரத்தில் இப்போ நம்ம ஜெய் ஆகாஷ் கூட பேசிடலாமா? ஆகாஷ், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 30-40 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ட்ரிப் எல்லாம் போகலாம் அப்படின்லாம் பிளான் போட்டது உண்டா? அப்படி போட்டு போயிட்டு வந்திருக்கீங்களா?
6: ஒரே ஒரு ஏற்காடு மட்டும்.
4: ஓ, ட்ரிப் சக்சஸ் ஆயிருக்கு. சரி, என்னென்னலாம் பார்த்தீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க அந்த டே ஃபுல்லா?
6: இங்கே போகிற வழியில் பார்க்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் வர வழியில் காட்டு ஜாலியாக ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.
4: அப்படியே ரவுண்ட்ஸ்லாம் அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. சரி, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
4: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நீங்கள் நம்ம நிலைய எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லலாம். நம்ம நிலைய எண் 9787070178. இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்பிட்டு மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை பை மக்களே.

எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட நீங்க ஓட் பண்ண பாடெல்லாம் போட்டு கேட்ட வந்துட்டேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன்னா இந்த வாரம் நிறைய சூப்பரான பாடலாம் நீங்க ஓட் பண்ணியிருக்கீங்க. எல்லா பாட்டுமே கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த பாடெல்லாம் செலக்ட் பண்ணுறப்பையே தேர்ந்தெடுக்கிறப்பையே எனக்கு வந்து ரொம்ப குஷியாயிட்டேன். ஓகே, சூப்பராக இருக்கும் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி அப்படின்ட்டு. சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்திலும் 9th இடத்திலும் என்ன பாட்டுருக்கு அப்படிங்கிறது கேட்டலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்துல ஹேவாக் பிரதர்ஸோட லவ் இன் ஸ்வீஸ் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. ரொம்பவே அருமையான பாடல். ஹேவாக் பிரதர்ஸ்கிட்ட நீங்கள் ஒரு பாடல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒரு காதல் பாடல் பண்ணுங்க அப்படின்னா அதில் அவங்க தரமா சூப்பரான ஒரு காதல் பாடல் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அதுல ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லலாம். அதுல லவ் இன் ஸ்வீஸ் அப்படிங்கிறது ஒரு லவ் சாங். இது சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு. அதுல வரக்கூடிய வரிகளும் ரொம்பவே அருமையா எழுதியிருப்பாங்க, சூப்பரா பாடியிருப்பாங்க ஹேவாக் பிரதர்ஸ். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 10th இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 9th இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஆர் ஆனந்த் பண்ணியிருக்கக்கூடிய அளவில்லா அழகிய அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 9th இடத்தை பிடிச்சிருக்கு. ஏஆர் ஆனந்த் பண்ண நிறைய பாடல்கள் சூப்பராக இருந்தாலும் இந்த அளவில்லா அழகிய பாடல் வந்து எப்பயுமே கேட்குறப்போ ஒரு தனி ஃபீல் கொடுக்கும், ஒரு புதுவிதமான ஃபீல் கொடுக்கும்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான பாட்டு இது. இந்த அளவில்லா அழகிய பாடல் வந்து ஒரு பெண்ணை பார்த்து அந்த அழகை வர்ணித்து பாடுற மாதிரியான ஒரு சூப்பரான பாட்டு. அற்புதமாக பாடியிருப்பார் ஏஆர் ஆனந்த் இந்த பாடலை. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இந்த ரெண்டு பாட்டும் தான் டாப் 10 மியூசிக்கில் 9th இடத்தையும் 10th இடத்தையும் பிடிச்சிருக்கு. அதில் 10th இடத்துல இருக்கிறது ஹேவாக் பிரதர்ஸோட லவ் இன் ஸ்வீஸ் அப்படிங்கிற பாடல் 10th இடத்திலும், 9th இடத்துல ஏஆர் ஆனந்த் பண்ணியிருக்கக்கூடிய அளவில்லா அழகிய அப்படிங்கிற பாடலும் இடம்பெற்றிருக்கு. இந்த ரெண்டு பாட்டும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். பாடலை கேட்டு வாங்க மக்களே.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 10.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: கேட்ட ரெண்டு பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கறேனுடன் இதனை தொடர்ந்து டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்த ரெண்டு பாட்டு என்ன அப்படிங்கறத கேட்டலாமா? அதை சொல்றதுக்காக நானும் அவளா காத்துக்கிட்டே இருக்கேன். அதாவது 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத இப்ப நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணிமாறன் இசையில வந்திருக்கக்கூடிய தை மாசம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்த பிடிச்சிருக்கு. ஒரு சூப்பரான பாட்டு. மணிமாறன் இருந்து எந்த பாட்டு வந்தாலும் அதுல ஒரு ஃபோக் ஸ்டைல் இருக்குங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபோக்ல அழகான ஒரு கிராமிய பாடல் மாதிரி, நாட்டுப்புற பாடல் மாதிரி கொடுத்துருப்பாரு மணிமாறன் இந்த பாடலை. இதுல வந்து செந்தில் கணேஷ் பாடியிருப்பாரு, ராஜலட்சுமியும் பாடியிருப்பாங்க. கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் மக்களே. அந்த நாட்டுப்புற பாடல்லாம் கேட்குறப்ப என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த ஃபீல்ல கொஞ்சம் கூட குறையாம அருமையா பண்ணியிருப்பாரு மணிமாறன். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி 7வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டியன் டாக்கீஸ் தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய கண்டுக்க மாட்டேன்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. கண்டுக்க மாற்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாடலும் வந்து ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டுக்கு வந்து நம்ம தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த பாடலை கேட்டாலும் எனக்காக இந்த பாடலை ஓட் பண்ணிடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் கேட்ட உடனே இந்த பாட்டுக்கு ஓட் பண்ணிட்டாங்க. கண்டுக்க மாட்டேன்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாடலில் ஆரம்பிக்கிற அந்த வாய்ஸ் ஓவரில் இருந்து பாடலோட ஸ்டைலும் சரி, அதுக்கு பின்னாடி வர இசையிலும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டு பாட்டை கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: 7.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சூப்பரான ரெண்டு பாடலுக்கு பிறகு இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது வாக்குறேனுடன். இன்னைக்கு நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டை கேட்டு முடிச்சாச்சு. இன்னும் 6 பாட்டு வந்து கேட்க வேண்டியது இருக்குது. அந்த 6 பாட்டில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோக பத்மநாபன் அரவிந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னலான சாங் அப்படின்னா நான் இந்த பாட்டை தான் சொல்லுவேன். வாத்தோலி வாத்தோலி அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுக்கு மேட்டூர் வட்டம் 50 கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடல் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங்கான சாங், உமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்கள் வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற பெண்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாடல் இது. அருமையாக இந்த பாடலை பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலை கேட்டவொன்னே எல்லாத்தையும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வெறி வரும். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த பாடல். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஃபை அஃபிஷியல் பண்ணியிருக்கக்கூடிய விடுதலை அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. சூப்பரான பாட்டு மக்களே. இந்த பாட்டை கேட்டுட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து இந்த பாட்டு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பாடலில் எஸ்ஃபை அஃபிஷியல் அப்படியே உருகி உருகி பாடியிருப்பார். இதில் வரக்கூடிய அந்த சரணம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக பண்ணியிருப்பார். இதில் வர வரிகளும் சரி அவரோட குரலும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அருமையான ஒரு வரிகள் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த பாடலில் எனக்கு பிடிச்ச ஒரு 2 லைன் மட்டும் போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்.

0: இந்த லைன் ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்னு எல்லாம் கேட்காதுங்க. இதை கேட்கறப்ப எனக்கு ஒரு புது விதமான ஒரு ஃபீல் வருது. நல்லா இருக்கு அவர் பாடியிருக்க அந்த ஸ்டைலும் சரி, அப்படியே அந்த டீப் ரோட்லேருந்து பாடியிருக்காரு, அந்த தொண்டையிலிருந்து அப்படியே எடுத்து பாடியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. உங்களுக்காக இப்போ வந்துகிட்டே இருக்க மக்களே கேட்டு பாருங்க.
1: Music number 6.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 4 பாட்டு என்ன அப்படிங்கிறத நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். அந்த 4 பாட்டில் இப்போ வந்து நம்ம அடுத்து 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு அப்படின்னா இந்த படலை தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு சூப்பரான பாட்டு, இந்த பாட்டோட பேர் என்ன தெரியுமா, அரும்பு மலரே அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்து பிடிச்சிருக்கு. நம்ம சகாநாதனோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடலை வந்து சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு. இந்த பாடல் எப்போ போட்டாலும் திருப்பூர்லேருந்து கஸ்தூரினா கால் பண்ணி அப்படி வர்ணிப்பார் இந்த பாடலை, அவ்வளோ சூப்பராக இருக்குது தம்பி, இதில் இருக்கிற வார்த்தைகள் வரிகள்லாம் அப்படி எழுதியிருக்காங்க, செமையாக இருக்குது, ஒரு பாச பிணைப்புக்கான ஒரு பாடல்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக சொல்லுவாங்க. நிறைய நேயர்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கும். நம்ம தாதகப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டியிருக்காங்களா, அவங்களுக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது மட்டும் இல்லாமல் பல நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த பாடல். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சக்தி சிவமணி செஞ்சிருக்கக்கூடிய பண்ணியிருக்கக்கூடிய அழகாக செதுக்கியிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் மையா அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை சக்தி சிவமணி மற்றும் ஜனனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும், ஒரு டூயட் சாங் தான் அது. ரெண்டு பேருக்கும் இந்த பாடலில் ஈக்குவலான போர்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். ரெண்டு பேரோட குரலுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அருமையாக பண்ணியிருப்பாங்க. ஒரு எலக்ட்ரானிக் மியூசிக் ஸ்டைலில் இந்த பாட்டு பண்ணியிருப்பார் சக்தி சிவமணி. இதில் வரக்கூடிய வரிகளும் எல்லாமே இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றியாக அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
1: Music number 4.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அது வாக்கரனுடன். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு, அதையும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அச்சுவோட லை லை லை லை லை அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த லை லை லை லை லை அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டு, கேட்கறதுக்கே ஜாலியாக இருக்கும். இந்த பாட்டை போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டு நாள் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரியான குட்டி பாட்டு தான், ஆனால் கெட்டி பாட்டுன்னு சொல்லலாம். அச்சுவோட குரல் இதில் சூப்பராக இருக்கும். வரிகள்லாம் ரொம்ப சாதாரணமான யதார்த்தமான வரிகள்லாம் போட்டு சூப்பராக பாடியிருப்பார். இந்த பாடலுக்கு வந்து மேட்டூர் வட்டம் மைமூதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. கலைசெல்வி அக்கா புது பாடல் எது போட்டாலும் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த பாடலுக்கு அக்கா ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்கறதுக்காக நீங்களும் ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சொல்கிறதுக்காக அவளாக இருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய் நரேஷோட அழகான கிறுக்கி அப்படிங்கிற பாடல் தான். ஏன்னா இந்த பாடலுக்கு இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலுக்கு யார் யாரெல்லாம் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா, நம்ம தாதகா பாட்டிலேருந்து ருக்குமணி பாட்டி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கலைசெல்வி அக்காவும் இந்த பாடலுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. நரேஷ்குமாரோட தயாரிப்புலேயே ஒரு சிறந்த தயாரிப்புனா இந்த அழகான கிறுக்கி அப்படிங்கிற பாடல் சொல்லுவேன். அவர் மட்டும்தான் பாடியிருப்பார். சூப்பராக இருக்குங்க. இந்த பாடலில் வர வரிகளும் பின்னணி இசையும் ரொம்ப மெலடியாக இருக்கும். ஆச்சு பூச்சுன்னு இல்லாமல் நிறையா தாம் தூம்னு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு குத்துப்பாட்டு மாதிரி கொடுக்காம டீசெண்டான ஒரு மெலடி லவ் சாங்னா நரேஷ்குமாரோட அழகான கிறுக்கி அப்படிங்கிற பாடலாம் வந்து சொல்லலாம். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி டாப் 10 மியூசிக்கில் நிறையா பாடலை கேட்டு நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் சோனா எஃப்எம்மில் நீங்கள் கேட்குற வேறு ஒரு பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் இல்லைன்னா மெசேஜ் பண்ணி உங்களோட ஓட்டை பதிவிடலாம். மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் நீங்கள் விருப்பம் பாடலும் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, நானும் கிளம்புறேன். உங்களுக்காக அடுத்து ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு, அதையும் கேளுங்க நீங்க மறக்காம. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 2.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான கெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கிட்ட எல்லா விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சில சின்ன விஷயங்கள் நம்மளால பண்ண முடியாத போதே நம்ம வந்து எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கையே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க வந்து ஒருத்தவங்க அவங்களுக்கு சில குறைபாடுகள் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள்ல வந்து வென்று வெள்ளி தங்கம் விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து திவ்யதர்ஷினி. அவங்க என்னென்ன மாதிரி போட்டியில எல்லாம் கலந்துகிட்டாங்க, அதுல என்னென்ன மாதிரி விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கறீங்களா?
2: வணக்கம் மேம், என் பேர் வந்துட்டு திவ்யதர்ஷினி. நான் வந்து சேலம் மாவட்டத்தில இருந்து பேசுறேன். நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நிறைய விதமான போட்டிகள்ல கலந்துட்டு இருக்கேன். நான் படிச்சது வந்துட்டு ஊர்லயே ஜலகண்டபுரம்ன்ற ஊரு சேலத்துல, அங்க இருக்க நார்மல் ஸ்கூல்ல 3rd standard வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் சில விஷயங்களால டீச் பண்றதுக்கு அவங்களுக்கும் எனக்கு கத்துக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் சிரமமா இருந்தது. அதனால ஸ்பெஷல் ஸ்கூல்ல வந்துட்டு அயோத்தியப்பட்டினம் ஸ்கூல்ல வந்துட்டு சேர்ந்தேன். அங்க ஸ்பெஷல் டீச்சர்ஸால நான் பிரெய்லி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 9th வரைக்கும் அந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கு நார்மல் கூட படிக்கிறது, அதையும் சில விஷயங்களை அவங்க கத்து கொடுத்ததுனால 9th இருந்து 12th வரைக்கும் வந்து நான் வந்துட்டு எங்க ஊர்லயே மாட்டி நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆத்தூர் சைடுல இருக்க ஏவிஎஸ் காலேஜ்ல, ஏவிஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நான் பிஏ தமிழ் படிச்சிட்டு இருக்கேங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்தது வந்து உங்களோட இந்த பயணம் வந்து எங்க இருந்து தொடங்குது? இந்த மாதிரி போட்டிகளை நிறைய கலந்துக்கணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போ இருந்து தோணுச்சு மேம்?
2: நான் சின்ன வயசுல இருந்தே எங்க ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு இதை பத்தி எப்படி பிளைண்டு இல்ல நார்மல்ஸ் எல்லாம் போட்டிக்கு போறதுனா பாத்திருக்கேன். பிளைண்ட்ஸ் எதுவுமே டிசபிலிட்டி இருக்கவங்க பெருசா எதுவுமே பண்ணி பார்த்தது இல்லை. நான் இருந்த ஸ்கூல்லயே ஒரு பொண்ணு இருந்தாங்க, ஆனா அவங்க யாருமே பெருசா எந்த போட்டிக்கும் போனது இல்லை. அப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. நம்மளாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போல, யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, எதுவும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, என்ன இந்த வாழ்க்கை எப்படியே போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் 3rd standard வந்து இந்த அயோத்தியப்பட்டினம் அந்த பிடிஆர் நகர் இருக்க ஹாஸ்டல்ல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருந்தாங்க அங்க மேல, எங்களுக்கு மட்டுமே 2 room இருக்கும். அதுக்கப்புறம் மேல நார்மல் கூட பழகும் போது அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூல்ல படிக்கிற என்ன மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டிக்கு போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் 3rd, 4th இங்க படிச்சுட்டு 5th வந்து அதை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ண எனக்கும் அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது. நான் ஃபர்ஸ்ட் கலந்துகிட்ட போட்டி வந்து ஜூடோ தான். அது அப்பிலிருந்து இன்ன வரைக்குமே நான் வந்துட்டு அதுல பங்கேற்றுட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவுல நான் வந்துட்டு மற்ற போட்டிகளுக்கெல்லாம் போவேங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், இப்போ வந்து நார்மலா இருக்கிறவங்க கூட பழகும் போதும் சரி, நிறைய விஷயங்கள் பார்க்கும் போதும் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தோணும், நம்மளால இது வந்து பண்ண முடியாதோ, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய சவால்கள் இருக்கும் போது எப்படி மேம் அதை வந்து நீங்க தாண்டி தொடர்ந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறீங்க?
2: நிறைய பேர் வந்து நார்மல் ஸ்டூடெண்டாகவே இருந்தாலும் சில பேர் வந்துட்டு அதை பற்றி ஒன்றுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன பிளைண்டுனா என்ன, பார்க்க முடியாது அவ்வளோதானே, மற்றபடி எல்லா ஃபீலிங்ஸும் ஒன்று தானே. அந்த மாதிரி பெருசாக இதை பற்றி கண்டுக்காதவங்களும் இருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு டிசீஸ் மாதிரியோ வேற மாதிரியோ பார்த்து அவாய்ட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கதா செய்கிறாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிறவங்க கூடவே நம்ம ஜாயின் பண்ணி நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். நம்மளுக்கு மைனஸ் தரவங்க கிட்ட நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம அந்த பேலன்ஸாக இருக்க லைஃப்பும் டவுனாக தான் ஆகும். அதனால எனக்கு பாசிட்டிவாக இருக்கவங்க கூட நான் வந்துட்டு லைஃப்பை ஜாயின் பண்ணிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டவங்க கூட தான் நான் பழக ஆரம்பிச்சேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி அவங்க அவங்களோட வாழ்க்கை பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்திருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாம்ளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி.

0: இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க. அந்த நாவலை வந்து படிக்கும்போது கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன மாதிரியான போட்டிகள்லாம் கலந்துகிட்டு அவங்க வாழ்க்கையை எப்படி ரொம்பவே அழகா எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ வந்து நீங்க முதல் முதல்ல ஒரு போட்டிக்கு போயிருப்பீங்க, அப்ப வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஒரு தயக்கமா இருக்கும், நம்மளால இந்த விஷயம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அந்த முதல் நாள் நீங்க போட்டிக்கு போகும்போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்தது மேம்?
2: முதல் நாள் அப்படின்ட்டு போட்டிக்கு போகும்போது எப்படியும் நம்மள விட சீனியர் கூட தான் நம்ம வந்துட்டு பழக முடியும். அவங்க தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது நான் என்ன, அப்ப சின்ன பொண்ணு இல்லையா, அதனால என்ன தோணுனா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே, இவங்க எல்லாம் பண்றாங்க, இவங்க கிட்ட போய் நம்ம வின் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நான் பிளைண்ட்ன்றனால அந்த மாதிரி இருக்கவங்க கூட தான் என்ன போட்டியிட விடுவாங்க, நார்மல் கூட பெருசா விட மாட்டாங்க. பட் ப்ராக்டிஸ் டைம்ல வந்துட்டு போட்டியிட விடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஜூடோன்னும் போது அது ஒரு மையத்தம் மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆண்கள் கூடயுமே போட்டியிட விடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வியடா பார்க்க ஆரம்பிச்சேன், என்னடா அது, எப்படி இவங்க கூட இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பழக பழக அது பழகிருச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை கலந்துக்கும் போது நம்மளால முடிஞ்சிடாது, ஏன்னா வேற ஸ்டேட்ல இருந்தோ இல்லை வேற டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி நேஷனல் அந்த மாதிரி போக போக அவங்க ஆப்போசிட் இருக்கவங்கள பார்க்கும் போது இவங்க நம்மளோட ஸ்ட்ராங்கா இருந்துருவாங்க, நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பழக பழக ப்ராக்டிஸும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் கொடுத்தா எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும், நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் அதுல ஈக்குவலா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஜேர்னியை நான் கண்டினியூ பண்ணேங்க மேம்.
1: ஓகே ஓகே மேம். மேம், அடுத்தது வந்து நீங்க இந்த ஓட்டப்பந்தயம் அதுக்கப்புறம் அந்த குண்டு எறிதல் போட்டிகள்லாம் நீங்க கலந்துக்கும் போது என்ன மாதிரியான உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு மேம்?
2: இந்த ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி குண்டெறிதல் இதுக்கெல்லாம் வந்து நேஷனல் லெவலுக்கு நான் இன்னும் போனதில்லை, நான் வந்து ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக் அதில் மட்டும்தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே பழகுனது தானே. இப்போ ஜூடோ அப்படின்றது வந்துட்டு பெருசாக எல்லா இடத்துலையும் இருக்க போகிறதில்ல, ஆனால் இந்த மாதிரி போட்டிகள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால் அதை பார்த்து பார்த்து அது பழகிருச்சு. அதனால் அந்த போட்டி கொஞ்சம் சுலபமாக தான் எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஹார்ம் ரெஸ்லிங் வந்திருக்கு, அதில் இப்போ கலந்துட்டுருக்கேங்க மேம்.
1: ஓகே ஓகே மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து அந்த ஜூடோ விளையாட்டுல நீங்க பங்கேற்றன்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ அந்த ஜூடோல நீங்க கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன, எதனால உங்களுக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மேம்?
2: இப்ப மத்த போட்டிகள்லாம் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷார்ட் போட்டு ஓட்டப்பந்தயம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்துட்டு நம்மளால ஓட முடியும், ஒரு நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும், அவ்வளவு அதை தாண்டி ஒன்றும் இருக்காது. பட் ஜூடோன்றது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், நிறைய நம்மளுக்கு தற்காப்பு கலையெல்லாம் கத்து தராங்க இல்லையா, அதனால அது மேல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. என் பேரண்ட்ஸுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, என்னுடைய கோச் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதனால எனக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம கற்று வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதனால அந்த மாதிரி அதை ஜாயின் பண்ண கேம் இது இருக்கிறதுனால இது மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க மேம்.
1: ஓகே ஓகே மேம், ரொம்பவே ஆர்வத்தோடு தான் நீங்கள் எல்லா போட்டிகளிலுமே பங்கேற்றிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி மேம் அவங்களோட போட்டிகளில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அதில் அவங்க எப்படி பங்கேற்றாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. All of them are in school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9425-92160.
1: Neengal kettukondirupadhu
2: Sona FM 107.8. Namma makkalin kural. Samudaya Vanoli.
3: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
4: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
3: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
4: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
3: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற. இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
5: குடி குடியே கெடுக்கும். மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய போட்டிகள்ல பங்கேற்று அதுல நிறைய விருதுகளுமே வாங்கியிருக்காங்க. அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சனா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படும் எல்லாரும் நினைப்பாங்க. எப்பயாவது நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா?
3: கண்டிப்பா நினைச்சிருக்கேங்க மேம். எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நினைச்சிருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் போகும்போதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு பெருசா வந்துட்டு வெளி உலகத்தோட நான் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா எனவே நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் பார்ப்பேன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதனால வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. வெளியிலன்றப்போ யாருனே தெரியாதவங்களோட ஹெல்ப்பை கண்டிப்பா நாட வேண்டியது இருக்கும். அதனால அது நான் கேட்கவோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக ரொம்ப தயங்கினேன். நிறைய போட்டியில கூட ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதவே எனக்கு எத்தனை டைம் சொல்லி தருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நான் நினைச்சிக்கிட்டு நான் அதை கேட்கவே மாட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் படிப்பா இருக்கட்டும், எதுலேயுமே பெருசாக மற்றவங்களாம் படிக்கும் போது படிக்கணும்னு ஆர்வமா இருக்கும். ஆனா நான் வந்துட்டு எங்க கேட்டா உனக்கு எப்படி சொல்லித்தரதுன்னு ஏதாவது திட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதுலயே நான் அதை கேட்க மாட்டேன். அதே குறிச்சு நான் கேட்டாலும் அவங்களுக்கு எனக்கு புரியற மாதிரி சொல்லித்தரவும் முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி படிப்பு விளையாட்டு இந்த விஷயத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்பவே தயக்கம் இருந்துச்சுங்க மேம். அதனால பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தும் மத்தவங்க கிட்ட கேட்கவும் முடியல, அவங்களாம் என்னை வாண்டடா வந்து கூப்பிடவும் இல்லை. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் செய்ய ரெடியா இருக்க மாட்டாங்க, எல்லா சுச்சுவேஷன்லயும் இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம பழகிட்டோம் அப்படின்றதுனால எனக்கு இப்பத்திக்கு ஹெல்ப் செய்யறாங்க. அப்ப வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. சில பேர் நான் ஹெல்ப் கேட்டா அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, சில பேர் வந்துட்டு மறைமுகமா அவாய்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்ட்ரெயிட்டாவே அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இப்ப இவ்வளவு சக்சஸா இருக்கும் போது அந்த இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இப்ப நினைச்சு பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம இப்படி ஜெயிச்சிருக்கோம் இல்ல அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: சூப்பர் சூப்பர், கண்டிப்பா மேம். நார்மலா நாங்களே ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து யாராவது உதவி தேடும் போது கிடைக்கலாம் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. பட் இவ்வளவு சவால்களையும் தாண்டி நீங்க தொடர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது வந்து யாரெல்லாம் உங்களுக்கு இத்தனை வருட பயணத்துல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க மேம்?
3: எனக்கு சின்ன வயசுல இருந்தே இன்ன வரைக்கும் சப்போர்ட்டிவா இருந்த ரெண்டு பேர், அவங்கதான் எப்பவுமே போன இல்ல எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் தேவிகா. அவங்க வந்துட்டு நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து இன்ன வரைக்குமே என் கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவில் எனக்கு கிடைச்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ என்னோட ஜூடோ மாஸ்டர் அதாவது மகேஸ்வரன் சார், அதுக்கப்புறம் இப்போ நான் ஹாம் ரேஸ்லிங் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆகியிருக்கேன், அதுக்கு கோச்சிங் கொடுத்த கோச் துர்கேஷ் அதாவது அந்த மகேஷ் மாஸ்டருடைய சன் துர்கேஷ், அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹாஸ்டலில் எங்களுடைய வார்டன், அவங்க தான் வந்துட்டு நிறைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு இந்த மேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கான ஐட்டங்கள் எல்லாம் ஸ்பான்சர் கேட்டு அவர் நிறைய எங்களுக்காக வாங்கி தருவார். அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எங்கள்
2: சூப்பர் சூப்பர். அதாவது உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உங்கள் நண்பர்களும், போட்டியில் உங்கள் கூட இருந்த ஆசிரியர்களுமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: எக்ஸிபிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
0: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
0: எக்ஸிபிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
6: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட அவங்க என்ன மாதிரியான போட்டிகள்லாம் கலந்துகிட்டாங்க, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப இது வரைக்கும் நீங்க எத்தனை போட்டிகள்ல கலந்துருக்கீங்க, எத்தனை விருதுகள், எத்தனை சர்டிபிகேட், எத்தனை மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க?
7: நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு காம்படிஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தொடங்கினதுன்னா ஜூடோ. அதுக்கப்புறம் நடுவுல வந்துட்டு அத்லெட், அதாவது வந்து ரன்னிங், ஷார்ட் புட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ நியூவாக வந்துட்டு கோல் பால். கோல் பாலில் வந்துட்டு இன்னும் நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் விளையாடும் போது வந்து ஃபைனல்ஸ் போகலை. இப்போ நாங்கள் விளையாடும் போது ஃபைனல்ஸ் போனோம், பட் 4th rank தான் வந்தது. அதுலேயும் வந்துட்டு 4th rank வரைக்குமே எடுத்த ஸ்டேட்ல இருந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அதுல நானும் என்னோட டீமை சேர்ந்து ஒரு அக்காவும் இன்டர்நேஷனலுக்காக செலக்ட் ஆனோம். பட் பிற நாடுகள்ல போர் நடக்கிற காரணமா விமானம் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து நான் வந்து ஹாம் ரேஸ்லிங் இருக்கேன். அதுவும் போன வருஷம் வந்துட்டு கேரளா போயிருந்தேன், இந்த வருஷம் வந்துட்டு குஜராத். போன வருஷம் கோல்டு அண்ட் சில்வர், அண்ட் இந்த வருஷமும் வந்துட்டு ரைட்ல கோல்டு, லெப்ட்ல சில்வர். இந்த வருஷம் வந்துட்டு நான் வந்து இன்டர்நேஷனல் கேம்க்கு செலக்ட் ஆயிருக்கேன். இதெல்லாம் தோற வச்சு பார்க்கும் போது ஒரு 50-55 மெடல் இருக்குங்க மேடம்.
6: சூப்பர் சூப்பர் மேம், கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த கோல்டு சில்வர் மெடல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு? ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு நாள் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
7: ஃபர்ஸ்ட் போட்டியிடும் போது வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப பதட்டமா இருக்கும். நம்ம ஜெயிப்போமா தோப்போமா, அந்த போட்டியிடுற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வாழ்க்கையில நடந்த மொத்த கஷ்டங்களும் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நம்ம பட்ட அவமானங்கள், பிளஸ் அண்ட் மைனஸ், மேக்சிமம் ஆஃப் த டைம் மைனஸ் தான் ஞாபகம் வரும். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அந்த ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற வார்த்தையை தாண்டி அந்த மெடலை நம்ம கழுத்துல போட்டு விட்டு கொடுப்பாங்கல்ல, அப்ப வந்துட்டு அந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ண எந்த ஒரு வேர்டுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அதை சொல்லவே முடியாது. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்ல முடியும்னா அந்த ஃபேஸ்ல இருக்க ஸ்மைலை வச்சுதான். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம பத்த மொத்த கஷ்டமும் வந்துட்டு ஒரு மெடல்ல தான் தெரியும், நம்ம வின்னிங்ல தான் தெரியும். பட் தோல்வியும் நிறைய விஷயத்துல நான் சந்திச்சிருக்கேன், அதுல வந்துட்டு கஷ்டங்கள் இருக்கும். ஆனா ஜெயிக்கிறோம் அப்படின்ற போது அதுல முழுமையான சந்தோஷம் இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு ஹாப்பி டியர்ஸ் இருக்கும். ஆனால் அதனால அந்த விஷயத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம ஜெயிச்சோம், நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோமே. அதுவும் இந்த நேஷனல் முடிச்சுட்டு இப்போ இன்டர்நேஷனல்லாம் செலக்ட் ஆகும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க மேம். நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன், அதில் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்திருக்கேன் லைஃப்ல, அதெல்லாம் நினைச்சு ஒட்டு மொத்தமா பார்க்கும் போது இப்போ இந்த மெடல் வாங்குறோம் அப்படின்றப்போ அது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க மேம்.
6: ஓகே ஓகே, சூப்பர் மேம். மேம், அடுத்து நீங்க வாங்கின விருதுகள்லயே உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத விருது மெடல் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
7: ரொம்பவே மறக்க முடியாத விருதுனா நான் நிறைய கோல்டு மெடல்ஸும் வாங்கியிருக்கேன். ஆனா நான் வாங்கினேன், நான் ஜூடோ வந்துட்டு ஒரு 5 வருஷமா இருக்கேன், அது நான் செகண்ட் ப்ரைஸ் மட்டுமே அடிச்சிட்டு இருந்தேன். ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்லாம போயிடுச்சு, நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு வாய்ப்பே இல்லை போல அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் கூட எல்லாம் நான் வெளியில போயிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் கூட மோத முடியாத அளவுக்கு கூட நான் வெளியில போயிருக்கேன். 2025 வந்துட்டு ஹரியானால இருந்துச்சு, அதாவது

0: வந்துட்டு இன்டர்நேஷனல் செலெக்ஷனுக்காக ஜூடோ. அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்துச்சு, ஏன்னா இந்த டைமாவது கோல்டு அடிச்சிடணும். ஏதாவது இது வந்துட்டு யூத் செலெக்ஷன், இது வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி எப்போ வரும்னு சொல்ல முடியாது, வயசு போயிடுச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வந்துட்டு கோல்டு அடித்தா எப்படி இருக்கும், அது நிறைவேறாத கனவாகவே போயிருமோ அப்படின்னு தோணுச்சு. இப்போ தான் யூத் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஜூடோவில் அனௌன்ஸ் பண்ணாங்க போன வருஷம். அந்த ஃபஸ்ட் டைம்லேயே மூணு ஆப்போனன்ட்டு கூடயும், ஒவ்வொரு ஆப்போனன்ட்டு கூட மோத இவங்க கூட ஜெயிச்சிடணும், இவங்க கூட ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கோம். மூணு ஆப்போனன்ட்டு கூடயுமே மோதி நான் வின் ஆகி அந்த எனக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த புருவத்துக்கு மேலே அடிபட்டு வீங்கிருச்சு. மாஸ்டர் சொல்லிதான் என்னமா வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கே தெரிஞ்சது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ப்ரைஸ் நான் வாங்கும் போது. அதுதான் நான் வாங்கினேன் ஜூடோவில் ஃபர்ஸ்ட் மெடல். எனக்கு எதுலேயுமே ஜெயிச்சு சந்தோஷம் தான், எந்த காம்படிஷன்லையும் ஜூடோவில் என்னோட ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கணுன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் எய்ம். அதுலேயே நான் ஃபர்ஸ்ட் மெடல் 2025 வாங்கினது என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம், என்னுடைய மிகப்பெரிய காம்படிஷன்லேயே வின் ஆன ஒரு விஷயமா நான் அதை தான் பார்க்குறேன். லைஃபே ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த மெடல்.
1: ஓகே ஓகே மேம், கண்டிப்பா நீங்க சொல்ற பதிலே தெரியுது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதுல ஜெயிக்கணும்னு ஒரு வெறி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி மேம் அவங்களோட என்னென்ன மாதிரியான விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு மறக்க முடியாத விருது எது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க நிறைய போட்டிகள்ல பங்கேற்று நிறைய தங்கம் வெள்ளி விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இத்தனை வருட பயணத்துல இருந்து அதுல கிடைச்ச ஒரு கஷ்டங்களா இருக்கட்டும், விருதுகளா இருக்கட்டும், அதுல இருந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க?
2: நான் கத்துக்கிட்ட மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டாங்க அப்படின்னும் போது அது எத்தனை டைம் வேணா தோக்கலாம், 100 times கூட தோக்கலாம், பரவாயில்ல, 101st time ஒரு ட்ரை இருக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வின் ஆயிருவோம்ன்ற கான்ஃபிடன்ஸ் எல்லாரோட மனசுலயுமே இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேல அவங்க ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவங்க அந்த பாதி தோல்வியிலேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளால முடியாது அப்படின்ட்டு பின் வாங்கிடுறாங்க. அப்படி இருந்துடவே கூடாது. நான் இந்த போட்டியில இத்தனை வருஷத்துல இத்தனை வருஷம் தோல்வி வெற்றியில நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் நிறைய விதமான மனிதர்கள் இருப்பாங்க, எல்லாமே நம்மளுக்கு ஃபேவரா இருந்துட மாட்டாங்க. சில பேர் கூட பேசும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கலாம், சில பேர் கூட பேசும்போது ரொம்பவும் இன்பமா இருக்கலாம். அதனால நிறைய விதமான மனிதர்களும் இருப்பாங்க. அவங்க கிட்டயே கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளதான் நம்ம மாத்திக்கணுமே தவிர அந்த நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா போட்டிக்கு போறோன்றப்போ நம்ம நினைச்சு போறதில்ல அந்த இடம், அந்த இடம் தான் நம்மள செலக்ட் பண்ணும். அதனால அந்த இடமும் பட் மக்கள் அண்ட் தோல்வி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட், இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றவங்க எப்போ நம்ம கூடவே இருக்காங்கன்ற கான்ஃபிடன்ஸ், அது எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து அடுத்தது உங்களோட ஃபியூச்சர் கோலா என்ன இருக்கும்? இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க போய் விருது வாங்கணும் இல்ல மெடல் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: என்னுடைய சின்ன வயசு ஹாபின்னு ஒன்று இருக்கு, எனக்கு வந்துட்டு சிங்கிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் ஜாப் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸை நிறையா அச்சீவ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு ஜாப் வாங்கணும். அதாவது நான் வந்துட்டு குரூப் 4 எழுதிட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு போன வருஷம் நான் எழுதினேன் பட் மார்க் சில இது பத்தலை. இந்த வருஷம் எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னமும் சில ஆசைகள் இருக்குது. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு கோல் ஆனால் என்ன இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் இருக்கும். இன்னும் வந்துட்டு என்னன்னா என்னுடைய கம்ப்யூட்டர், ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து பிளைண்ட் அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு விதமான கம்ப்யூட்டர் இருக்கு அவங்களுக்கானது, அதை கத்துக்கிறது மூலியமா அவங்க வந்துட்டு எத்தனையோ நாடுகள் தாண்டியும் பயணம் செய்யலாம். நான் பிஏ தமிழ் எடுத்திருக்கிறதுனால மற்ற நாடுகளுக்கு போய் மொழிபெயர்ப்பும் செய்ய முடியும். ஆனால் என்னுடைய லைஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல, அதாவது வெளிநாடுகளில் எனக்கு ஒர்க் செய்யணும் அப்படின்றத என்னுடைய பெரிய ட்ரீமாக இருக்குது. அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை விட ஹாப்பி எதுவுமே இல்லை. என்னுடைய பெரிய ட்ரீமே நான் வெளிநாட்டில் போய் ஒர்க் செய்யணும், நல்லா கம்ப்யூட்டர் கற்றுக்கணும், அதில் வந்துட்டு நான் ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்றதாங்க.
1: சூப்பர் மேம், கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் வேலை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே எங்கள் சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துறோம். மேம், அடுத்தது பொதுவாக பெண்கள் வந்து இப்போ கல்யாணம் ஆனவங்க வந்து கணவர் ஒரு சில விஷயத்துக்கு விட மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி வந்து நீ இது பண்ணாத, பொண்ணுனா இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடைகள்லாம் இருக்கும். பட் உங்களோட அனுபவத்திலிருந்து எப்படி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ தடையாக இருந்துமே நீங்கள் தொடர்ந்து வந்தீங்க அப்படின்ட்டு அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லலாம் மேம்?
2: இப்போ வந்து பொண்ணுங்க அப்படின்னும் போது வந்துட்டு எல்லாருமே நீ என்ன பண்ண போற, நீ ஜெயிச்சு இப்போ என்ன பண்ண முடியும், எப்படியா இருந்தாலும் கடைசியில் யாரையா கையை பிடிச்சிட்டு போகதான் போற, அதோட உன் லைஃப் முடியதான் போற, இத்தனை மெடல் வாங்கி என்ன பிரயோஜனம், எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட தன்னம்பிக்கை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகியுமே நிறைய பெரிய லெவலில் வந்துட்டு மேரிக்காங்கலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் கராத்தையில் வந்துட்டு எவ்வளோ பெரியவங்க, அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்தபோதுமே கூட அவங்க இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணவங்க, அவங்களும் இவ்வளோ கஷ்டத்தில் தாண்டி வந்திருப்பாங்க. அது மாதிரி பெண்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெண்களுக்கு அவங்க குடும்பத்தில் வந்துட்டு சப்போர்ட் கிடைக்கணும். எனக்கு அது கிடைச்சிருக்கு, அது பெரிய பெரிய என்னுடைய ப்ளஸ். ஆனால் சில பேர்த்துக்கு அது ப்ளஸ்ஸாகவும் அமையாது. நிறைய பேர் வீட்டில் அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை போராடணும், எப்படியாவது போராடி அவங்களுடைய லைஃபை அவங்க வந்துட்டு செட்டில் பண்ணிக்கணும். அவங்களுக்கு புரிஞ்சு வச்சு அவங்களுக்கு ஏற்றவங்க கூட அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் கன்ஃபார்ம் வந்துட்டு அச்சீவ் ஆகும், அவங்க நினைக்க விஷயத்தில் அச்சீவ் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு புரிய வைக்க முடியல, அவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் அப்படி கிடையாது, வில்லேஜ் சைட்ஸ்லாம் அவங்க அவ்வளோ ஒத்துக்கவே மாட்டாங்க, என்ன தான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வேறு வழியே இல்லாமல் அவங்க இருக்கிற லைஃப்பை சகிச்சுக்கிட்டு

0: வாழ்ந்துதான் ஆகணும். என்னுடைய சஜஷன் என்னன்னா, அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட ட்ரையை விட்டுறவே கூடாது. நிறைய விதமான முயற்சிகள் எடுக்கணும். பரவாயில்ல, ஏதோ ஒரு சக்சஸ் வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தெரியும், அதாவது அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு நான் தவறுதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் போக சொல்லலை. அவங்கக்கிட்ட அச்சீவ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எப்படியாவது அவங்க முயற்சி பண்ணி அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா எப்படியா இருந்தாலும் நீ இப்படிலாம் எதுவும் உருப்பட போகிறதில்லன்னு சொன்னவங்க அப்புறமே சொல்ல தான் போகிறாங்க, நீ இப்படியே வருவான்னு எனக்கு அப்போவே தெரியும், நீ சக்ஸஸ் ஆவான்னு அப்போவே தெரியும். சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, இன்னைக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அப்போவே தெரியும்னுவாங்க. தோத்தாலும் அதே பதில் தான், ஜெயித்தாலும் அதே பதில் தான். ஆனால் மற்றவங்கள பற்றி நம்ம கண்டுக்காம நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய கோலை நோக்கி மட்டுமே போகணும். நிறைய விதமான மனக்குழப்பம், இது போகலாமா போகக்கூடாதா இல்லை வேறு விதமாக மனசு திரும்பும், நிறைய பேர் பண்ணுற டார்ச்சர் பற்றி நம்ம இங்கே இருக்கவே கூடாது, நிறைய விதமாக தோணும். ஆனால் என் மேம் எனக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னுடைய தமிழ் மேம், என்னென்னா நம்ம ஒரு கஷ்டம் வருதுன்றப்போ அந்த கஷ்டத்தில் நம்ம அதோடையே நம்ம லைஃப்பை முடிச்சிட்டோம், இல்லைனா நம்மளுடைய ஜேர்னியை நிறுத்திட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்று காத்துட்ருக்கோம், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம கன்ஃபார்ம் அதில் சக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் நானும் இங்கே இருக்க எல்லா உமன்ஸ்க்கும் சொல்லிக்க விரும்புகிறேங்க மேம்.
1: சூப்பர் மேம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேம், இப்போ அந்த ரேடியோவில் பேசின உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு மேம்?
0: நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எஃப்எம்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். அதாவது வந்து என் ஃப்ரெண்டுக்கு எஃப்எம்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை. எஃப்எம்லாம் கேட்கும் போது நம்மளும் மற்றவங்களாம் பேசும் போது வந்துட்டு நிறையா சீப் கெஸ்ட்லாம் வந்து பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த ட்ரீம் அதுக்கு அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு, ஏன்னா அதெல்லாம் ஒரு ட்ரீம் தானே, நிறைய பேத்துக்கு அது ஒரு ட்ரீமாக தான் இருக்கும், எஃப்எம்ல பேசுறது டிவியில் பேசுறது அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் பேசுறது என்னுடைய பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்டர்வியூ நான் பண்ணியிருக்கப்பட்டது யூடியூப்பில், ஆனால் எஃப்எம்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் நான் வந்திருக்கேன். எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூங்க மேம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ மேம். இந்த ஒரு மணி நேரமாக எங்ககிட்ட ரொம்பவே தெளிவாக பொறுமையாக நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க, நன்றி மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி மேம் அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி போட்டிகள்லாம் அவங்க கலந்துட்டாங்க, அதுல என்ன சவால்கள் இருந்துச்சு, அதை தாண்டி தொடர்ந்து எப்படி அவங்க கோலை நோக்கி போயிட்டே இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: புதிய கல்வியாண்டு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பள்ளிகள் வந்து திறந்து குழந்தைகள் எல்லாம் புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புதிய வருஷம், ஒரு புதிய கனவுகளோட, ஒரு புதிய எதிர்பார்ப்புகளோட குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கேள்வி, பள்ளி திறந்தாலே கல்வி கிடைக்குமா இல்ல தரமான கல்வி கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குள்ளயும் வரலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பாட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்களுமே அங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு

0: இப்போ ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஃபுல்லாக நான் வந்து எஸ்டிஜி பற்றி பேசலான் இருக்கேன். எஸ்டிஜியில் எஸ்டிஜி 4 பற்றி பேசலான் இருக்கேன். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எஸ்டிஜினா என்ன ராஜ்குமார் அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. எஸ்டிஜினா என்ன அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். எஸ்டிஜி அப்படின்றது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகள். ஒரு நிலையான வளர்ச்சி இலக்கு எதுக்காக இருக்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நம்ம முன்னேறணும் அப்படின்னா நமக்கு கோல் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த நாடு முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு கோல்கள், அதாவது ஒரு 17 இலக்குகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அந்த 17 இலக்குகளையும் நாம வந்து பூர்த்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய நாடு வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையால 2015 ஆண்டு ஒரு 17 இலக்குகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்படுறாங்க. இதுல இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஜி 4, அதாவது குவாலிட்டி எஜுகேஷன். இந்த குவாலிட்டி எஜுகேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், சமமான கல்வி கிடைக்கணும், தரமான கல்வி கிடைக்கணும், வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த எஸ்டிஜி 4 வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த தரமான கல்வி கிடைக்கிறது அப்படின்றது. எஸ்டிஜி 4 முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஜி வந்து 2030 ஆண்டுக்குள்ள நிறைவேற்றும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஸ்டிஜி 17 இலக்குகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஐக்கிய நாடுகள் சபை. அப்போ இந்த 2030 ஆண்டுக்குள்ள, அதாவது 15 வருடத்துக்குள்ள நம்ம வந்து இந்த எஸ்டிஜி எல்லாத்தையும் முழுமையாக
1: நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்ப வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவ

0: ஆலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும் அந்த நந்தி சிலையை முழுமையாகவும் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும் மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்கள் வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம். சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையும் நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும் இந்த கோயில்களையும் பல்வேறு சிறு சிறு கோயில்களையும் அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும் அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு அதன் மூலமாக அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்தில் ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம் மற்றும் சில சிறு சிறு கோயில்கள் அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம் வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
3: கல்வி இல்லாத வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க ஆரம்பிக்கும். நம்முடைய உரிமை என்ன அப்படின்றது தெரியவே தெரியாது. இந்த உலகம் எங்கே போகுதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்க ஆரம்பிப்போம். ஆனால் அந்த கல்வி கிடைச்சா அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களேன். ஸோ இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் SDG 4 அதாவது குவாலிட்டி எஜுகேஷன். குவாலிட்டி எஜுகேஷன்னா என்ன? எல்லாருக்குமே கல்வி அப்படின்றது தரமாக கிடைக்க ஆரம்பிக்கணும், சமமான கல்வி கிடைக்க ஆரம்பிக்கணும், அந்த கல்வி ரொம்ப தரமானதாகவும் இருக்க ஆரம்பிக்கணும், வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உருவாகணும். அதுதான் இந்த SDG 4 சொல்லுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கல்வி இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வேலை கிடைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்காது, கஷ்டமாக இருக்க ஆரம்பிக்கும். உரிமை அப்படின்றது அவங்களுடைய உரிமைகள் என்னென்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு இந்த உலகம் எங்கே போகுது, இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் கல்வி கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா வேலை கிடைக்கிறது எளிதில் ஈஸியாகும், உரிமை அப்படின்றது அவங்களுக்கு என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும், இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத மொத்தத்தையும் அவங்க கையில் இருக்க ஆரம்பிக்கும். அதுதான் இந்த கல்வி அப்படின்றது கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 1961 லிட்ரஸி ரேட் அப்படின்றது வந்து 36% மட்டும்தான் இருக்க ஆரம்பிச்சுது. அதாவது கல்வி அறிவு அப்படின்றது 36% மட்டும்தான் இருக்க ஆரம்பிச்சுது. ஆனால் இன்னைக்கு 80% தாண்டி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுனால தான். அதாவது முன்னேற்றம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம், எல்லாருக்கும் தரமான கல்வி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சேலத்துல நம்ம சேலத்துல சுத்தி பார்த்தோம் அப்படின்னா தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு பல சவால்கள் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. குறிப்பா இந்த மலைப்பகுதிகள், கல்வராயன் மலை இருக்கு இல்லையா,

கருமந்துறை இந்த கல்வராயன் மலை, அதுக்கப்புறம் ஏற்காடு இருக்கு இல்லையா, ஏற்காடுல இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதிகளில் இன்னும் சில மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போக முடியாத நிலை இருக்க ஆரம்பிக்குது. அப்படி பள்ளிக்கு போனாலுமே வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்து போகக்கூடிய தூரம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. பஸ் வசதி அப்படின்றது இல்லாமல் இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சூழலை அப்படின்றது வந்து இருக்க ஆரம்பிக்குது. வெறும் டிராவல் அப்படின்றது ப்ராப்ளம் கிடையாது, இந்த எஜுகேஷன் ஆக்சஸ் தான் ப்ராப்ளமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால இந்த எஜுகேஷன் எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்றத பத்தி பேச ஆரம்பிச்சோம். பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போது இது கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில இந்த மக்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது, இந்த இடத்துக்கு பஸ் வசதி இல்ல, நாங்க நடந்து போறதுக்கான சரியான பாதை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதுவும் தரமான கல்வியா கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்கும், அது இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க ஆரம்பிக்கும். இந்தியா வளருது அப்படின் போது, வளர்ந்த நாடா இருக்கு அப்படின் போது நமக்கு தான பெருமை. அந்த பெருமையை நாம இன்னிலிருந்து தேட ஆரம்பிப்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கதா அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வழிமுறைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப இருக்க ஆரம்பிக்குது, அதை பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். ஸோ இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இப்போ புதிய அரசெல்லாம் அமைஞ்சிருக்கு, ஸோ அவங்க என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாமே கல்விக்காக ஒதுக்கி இருக்காங்க, அதை பத்தி எல்லாமே நான் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரில் கேரடுவாங்க, தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சேகரே, நான் மச்சான் வேலைக்கு கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ?
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
2: இந்த குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது தரமான கல்வி ஒரு மாணவனுக்கு கிடைக்கணும், ஒரு மாணவிக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அரசாங்க தரப்புல இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். சோ என்ன மாதிரியான திட்டங்கள் முதலாவது எண்ணும் எழுத்தும் திட்டம், அதாவது சிறிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடிப்படை வாசிப்பு திறனை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கணும், எழுதுதல் திறன் வளர்க்க ஆரம்பிக்கணும். சோ வாசிப்பு அப்படின்றது வந்து நாம நம்மளுடைய தமிழ் வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்ற போது, தமிழ் அப்படின்னு பயன்படுத்தும் போது பேசும்போது அது தமிழ் அப்படின்றதான் இருக்க ஆரம்பிக்கணும். ஆனா நம்ம பேசும்போது என்ன பண்றோம் அப்படின்னா தமிழ் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த வாசிப்பு திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து சேலம் அப்படின்றது சரியா சொல்ல ஆரம்பிக்கிறோம், ஏற்காடு அப்படின்னு வரும்போது ஏற்காடு ஏற்காடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும், வாழப்பாடி அப்படின்னு வாழப்பாடி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான வாசிப்பு திறன் பயிற்சி எல்லாம் கொடுக்கறது மூலமா உச்சரிப்பு சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக சின்ன குழந்தைகள்ல இருந்து அவங்களுக்கு வந்து வாசிப்பு திறன் அதிகரிக்கும் போது அவங்களுக்கு எழுதும் போது அந்த ஞாபகம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், அதுதான் அந்த ஞாபகம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். சோ அது வந்து எழுதுதல் திறன் வந்து வளர்க்க ஆரம்பிக்கும். சோ அவங்க அடுத்தடுத்து படிக்கும் போது வாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து எப்பவும் இல்லாம அவங்களுக்கு இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி காலை உணவு திட்டம், சோ 17 லட்சம் மாணவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு திட்டமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்காக நிறைய திட்டங்களும் இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா தரமான அரசு பள்ளி உருவாக்குற முயற்சி அப்படின்றது எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மாடர்ன் ஸ்கூல் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா. அதையும் தாண்டி பிசிக்கல் எஜுகேஷன் கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்றதுக்காக 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கட்டாய உடற்கல்வியை வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடற்கல்வி அதாவது விளையாட்டு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அதிலிருந்து எப்படி மாணவர்கள் அடுத்தடுத்து அவங்க வெளியே வரலாம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசு பள்ளிகள்ல. அதையும் தாண்டி ஸ்கூல் ரூப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள், அதாவது 300 பள்ளிகள்ல வெப்பம் குறைக்கிறதுக்கான புதிய முயற்சிகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம சேலம்ல கூட பாத்தீங்க அப்படின்னா டிரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்காக டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா வந்து எக்ஸ்ட்ரா அதாவது என்ரோல்மெண்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, ஸ்கூல்ல வந்து படிக்கிறதுக்கு அதிகமா வந்திருக்கிறது அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 142 மாணவர்கள் வந்து அதுல பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கப்புறமேட்டு வந்து மாணவர்கள் வெளியில வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். சோ அதை பத்தி நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிருக்கோம். இந்த அரசு வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து செயல்படுத்திட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அதாவது கல்வி தரமானதா கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு மாணவன் நம்முடைய சமுதாயத்துக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ரொம்ப உதவியா இருப்பான் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கல்வி முக்கியம் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லுங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து பேசலாம், அதாவது இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதாவது SDG 4ல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நாம நிகழ்ச்சியில் அடுத்தது பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட. கனவுகள் மெய்ப்பட.
1: இப்போ அரசாங்க தரப்புல இருந்து எக்கச்சக்கமான திட்டங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அது மூலியமா அந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியறதுக்கான சவால்களும் இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம வந்து தொடர்ந்து பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்காரு நான் ராஜ்குமார் நேரிலி. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நம்ம இப்போ அடுத்ததா என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து SDG4 அதாவது தரமான கல்வி. இந்த தரமான கல்வி அப்படின்றது ஒவ்வொரு மாணவனுக்கும் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படை உரிமை எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த மாணவனோ மாணவியோ வந்து தன்னோட வீட்டுக்கு அதாவது குடும்பத்துக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்க ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுடைய சமூகத்தை வந்து வளர்த்ததுக்கு உயர்த்தறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்க ஆரம்பிக்கும். அது மூலியமா வந்து நம்மளுடைய சேலம் வந்து உயர ஆரம்பிக்கும். இது மூலியமா நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாடே வந்து கல்வியில முன்னேற்றம் அப்படின்றது அடைய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த SDG4 முக்கியமான இலக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தொடர்ந்து நம்ம இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்க போறேன். சோ இந்த தரமான கல்வி கிடைக்கிறதுல இன்னுமே வந்து மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சவால்களா இருக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக்குவரத்து குறைவு. சோ அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து போக்குவரத்து குறைவு அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான போக்குவரத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மலைகள்ல வந்து இன்னும் பஸ் வசதி அப்படின்றது இல்லாம இருக்க ஆரம்பிக்குது. நான் என்னோட ஊர் வந்து தும்பலுக்கு பக்கத்துல வந்து நயமலை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே பஸ் வசதி இல்லை. இப்போ வந்து மினி பஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பஸ் வந்து ஒன்னு இருக்கு. ஆனா அதுவும் டைமிங்
2: இருக்கு. அந்த பஸ் விட்டுட்டா வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. சோ அங்க இருக்கக்கூடிய மோஸ்ட்லி மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வர முடியாத சூழ்நிலையில தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளியில வரணும் அப்படின்னா யாரையாவது ஒருத்தர் நம்பி இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தினம் தினமும் வீட்டுக்கு போயிட்டு வர சூழ்நிலை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவுமே ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. சோ இதுதான் வந
1: பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது இன்னும் குறைவா இருக்க ஆரம்பிக்குது. அதாவது கருமந்துறை, கருமந்துறையை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான குக்கிராமங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதுலலாம் வந்து பஸ் வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த மாதிரியான சவால்களும் மாணவர்கள் மத்தியில் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சில மாணவர்கள் இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா டிராப் அவுட் அப்படின்றது ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி டிஜிட்டல் கேப் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி சைட்ல பொருளாதாரம் அப்படின்றது குறைவா இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க வந்து பாதியிலே வந்து கல்வியை விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சவால்கள் மக்கள் மத்தியில், அதாவது மாணவர்கள் மத்தியில இன்னுமே இருக்கக்கூடியதா ஒண்ணு இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் அப்படின்றது இருக்குது, ஆனா அதுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் வந்து எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அது இன்னும் ரீச் ஆகல, அது இன்னும் குவாலிட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஸ்டிஜி வந்து பல நடைமுறைகளை எடுக்கிறதுக்காக இருக்க ஆரம்பிக்குது.

இன்னும் நடைமுறைகள் எடுத்தா எல்லா மாணவர்களுக்கும் கல்வி அப்படின்றது தரமானதா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க ஊர் சுத்தி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன, மாணவர்கள் சந்திக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நீங்களே தொடர்ந்து நாம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதியில் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி அப்படின்றது தரமான கல்வியாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் மட்டும் இந்த சவால்கள் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் அரசாங்கத்துக்கும் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் தனி மனிதராகவும் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கனவுகள் மெய்ப்பாட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில STG4 தரமான கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சோ அத பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். சோ இந்த தரமான கல்வி பெறணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து சவால்களை சந்திக்க கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க, அரசாங்க தரப்புல இருந்தும் சரி மாணவர்கள் தரப்புல இருந்தும் சரி. சோ அதுக்கு அரசாங்கம் மட்டும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கறதையும் தாண்டி நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் வந்து கல்வி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு போது கம்பேர் பண்ணக்கூடாது. முதலாவதா வந்து மாணவ மாணவிகள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு
2: எட்டாவது படிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை நிலை மாறிப்போச்சு. ஏன்னா எனக்கு என்ன ஸ்கில் இருக்கு, என்னால் என்ன வரும், எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா பேசுறதுக்கான ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நடனம் அதாவது டான்ஸ் அப்படின்றது எனக்கு வரும் அப்படின்போது அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர் இருந்தார். இத்தனைக்கும் ஒரே ஆசிரியர் தான் என்னோட திறமைகள் எல்லாத்தையும் வந்து வெளிக்கொண்டு வந்தார். ஸோ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பேசும் பொருளாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் வந்து எக்கச்சக்கமான திறமைகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த திறன்களை வந்து வெளிக்கொண்டு வர்றது ஆசிரியர்களோட பங்காக தான் இருக்க ஆரம்பிக்கணும். ஸோ மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்கள் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்போது படிப்பு மார்க் மட்டும் அப்படின்ற எல்லாத்தையும் விட்டுட்டு புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா அந்த மார்க் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி நீங்க படிக்கிற சூழலில் இருக்கும் போதே உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஸ்கில்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து டவுட் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதை கண்டிப்பா கேட்க ஆரம்பிக்கணும். விடாமுயற்சியோட நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா படிப்புல நீங்க மார்க் வாங்குறதையும் தாண்டி உங்களுக்கு படிச்சது எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உலகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவாலிட்டி எஜுகேஷன் எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள்ட்ட இருந்து ஆரம்பிக்கும். கல்வி அப்படின்றது தரமான கல்வியா எப்படி கிடைக்கணும், அந்த தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கல்விக்கான வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிக்கணும். அது நம்மளுடைய குழந்தைகளுக்கு புகுத்தும் போது மற்றவர்கள் பார்த்து நம்ம வீட்டில் எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க நம்மளை பார்த்து இப்படிதான் சொல்லிக் கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்கும். இது நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து உயர்த்ததுக்கான ஒரு வழியா இருக்கும். அதுதான் வந்து நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்திருக்கேன். அதுதான் இந்த STG4 சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து STG4 தரமான கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி பேசியிருக்கேன். ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. தரமான கல்வி கிடைக்கிறதுல இன்னும் என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து அதாவது கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மேம்பட நிகழ்ச்சி. நேயர்களே நன்றி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதுவை மண்ணில் ஒரு முன்மாதிரி பண்ணீங்க, அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செயற்கை உரங்களோட வரவால நிலமும் நலிவடைஞ்சு விவசாயிகளோட வாழ்வாதாரமும் சுருங்கி வரக்கூடிய இன்றைய சூழல்ல புதுச்சேரியை சேர்ந்த ஒரு விவசாயி ஒட்டுமொத்த வேளாண் உலகுக்கும் நம்பிக்கை ஒளியா திகழ்றாரு. புதுச்சேரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நெட்டம்பாக்கத்தை சேர்ந்த விவசாயி முருகன் தான் அந்த சாதனையாளர். மணற்பாங்கான சூழல்லையும் விடாமுயற்சியையும் இயற்கை வேளாண்மையையும் துணையா வச்சு அவரு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒருங்கிணைஞ்ச இயற்கை பண்ணை இன்னைக்கு பலருக்கும் முன்மாதிரியா இருந்திருக்கு. நஷ்டத்தினால அவரு என்ன பாடத்தை வந்து கத்திருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல மற்ற விவசாயிகளை போலவே முருகனும் ரசாயன உரங்களை நம்பியே விவசாயம் செஞ்சு வந்தாரு. ஆனா நாளுக்கு நாள் அதிகரிச்ச இடுபொருள் செலவும் அதன் விளைவா ஏற்பட்ட பெரு நஷ்டமும் அவரை சிந்திக்க வச்சிருக்கு. இந்த தோல்வியே அவரை பல்லாண்டு கால கனவான இயற்கை விவசாயத்தை நோக்கி திசை திருப்பி இருக்கு. வெறும் ஆசையோட நின்றாம தமிழகம் மற்றும் பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு இயற்கை பண்ணைகளுக்கு நேர்ல போயிட்டு பார்வையிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்களான

யூடியூப் பேஸ்புக் மூலமா வேளாண் விஞ்ஞானிகளிடம் ஆலோசனைகள் பெற்றும் இயற்கை விவசாயத்தின் நுணுக்கங்களை ஆழமா கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்ட வித்தைய தன்னோட சொந்த நிலத்துல பரிசோதிக்க விரும்பின முருகன் நெட்டம்பாக்கத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய வெள்ளாலக்குப்பம் கிராமத்துல தன்னோட 4.5 ஏக்கர் நிலத்துல ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணைய தொடங்கி இருக்காரு. பூச்சி மருந்தோ ரசாயன உரங்களோ அண்டாத இந்த சொட்டு நீர் பாசன பண்ணையில பல்லுயிர் சூழல் தலை தோங்குது அப்படின்னு சொல்லலாம். பயிர்களுக்கு தேவையான பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், ஈயம் கரைசல், மீன் அமிலம் போன்ற இயற்கை உரங்களை அவரே நேரடியா தயாரிச்சு பயன்படுத்தி வராரு. முருகனின் பண்ணை வெறும் மரங்களின் காடா மட்டும் இல்லாம பல உயிரினங்களோட புகலிடமாவும் விளங்குது. கேரளாவின் புகழ்பெற்ற தலைச்சேரி ஆடுகள், போயர் கிடாய்கள் ஆகியவற்றுடன் சிந்து, ஜெர்சி, கிர் போன்ற உயர் ரக மாடுகளையும் அவங்க வளர்த்து வராங்க. இதோட சோனாலி, பெருவிடை, சிறுவிடை உள்ளிட்ட ரகங்களை சேர்ந்த நாட்டு கோழிகள், வான் கோழிகள் மற்றும் வாத்துகள் பண்ணை ஃபுல்லாவே இயற்கையான முறையில மேஞ்சி தெரியுது. இதுல இருந்து சேகரிக்க கூடிய முட்டைகள் நேரடியா விற்பனை செய்யப்படுது. கால்நடைகளுக்கு தேவையான தீவன பொருட்களை தன்னோட பண்ணையிலேயே வளர்த்து இயந்திரம் மூலமா தரமான தீவனத்தை தயாரிக்கிறதோடு அதை சுத்தி இருக்கக்கூடிய பிற விவசாயிகளுக்கும் வழங்கி வர்றாரு. இறுதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயற்கை விவசாயத்தையே ஏனோ தானோ அப்படின்னு செய்யாம முழுமையான ஈடுபாட்டு தொடர்ச்சியான விடாமுயற்சியோடையும் செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தாங்க நிலையான நல்ல லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசத்தல் விவசாயியின் அனுபவ உரையா இருக்கு. குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச லாபம் பெற விரும்புறவங்களுக்கு முருகனோட ஒருங்கிணைந்த இயற்கை பண்ணை ஒரு வாழும் வழிகாட்டியா திகழுது. என்னங்க, கண்டிப்பா மற்ற இயற்கை விவசாயிகளுக்கு இது ஒரு தூண்டுகோலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மீவில்
1: குறைபாடா கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள், விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள், கொடிகள், இது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிடுதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

0: பார்வையாளரா அங்கிருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம், கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நிலக்கடலை சாகுபடியில அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஒரு தடைக்கு ரெண்டு இடம் உழுதுனாங்க, பக்கத்துல இருக்க வேளாண்மை பொறியியல் துறையில 500 ரூபாய்க்கு தான் உழவு ஓட்டுறாங்க, அல்லது நம்மளுடைய சொசைட்டில வண்டி வச்சிருக்காங்க, அல்லது தனியார்ட்ட வண்டி வச்சாலும் கிழக்கு மேற்குன்னு வண்டியை ஓட்டி நல்ல பொது பொதுப்பா ஒரு ஜாலத்துக்கு வேறு போய் நமக்கு கடலை பெறுகிற மாதிரி அமைப்புல நம்ம பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். நம்ம பொதுவா என்ன செய்வோம், இப்ப குத்து கடலை தான் போடுவோம். குத்து கடலை அப்படிங்கிறப்ப டிராக்டர்ல நடவு பண்றோம்னா 40 கிலோ நமக்கு விதை வேணும், கையில நடவு பண்றோம்னா 50 கிலோ வேணும். இப்ப இந்த 40 கிலோ விதைய நடவு பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன செய்யணும்னா, நிலக்கடலைய தரையில விரிச்சு போட்டு எதெல்லாம் வந்து ஒரு வயசு துணி மேல விரிச்சு போடலாம், எதெல்லாம் வந்து கருப்பா இருக்கோ வெள்ளையா இருக்கோ சுருங்கி இருக்கோ மஞ்சள் நிறமா இருக்கோ அதெல்லாம் தனியா பிரிச்சுட்டு தெளிவான கடலையை மட்டும் கையில வச்சுக்கிட்டு அதை விதைநேர்த்தி பண்றதுக்காக ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியங்க. பக்கத்துல இருக்க அக்ரி ஆபீஸ்லயோ இல்ல தனியார்ட்டையோ ரைசோபியம் அப்படிங்கிற பவுடர் வாங்கிக்கலாம், ஒரு 1/2 கிலோ. பாக்டீரியா ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கலாம். விரிடி வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கலாம். இப்ப 40 கிலோ அப்படின்னா 40 கிலோ விதைகளை தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3.5 கிலோ உள்ள போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு அந்த பாத்திரத்தை ஒரு ஆட்டி வைக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு 2-3 டம்ளர் அரிசி வடிகட்டின கஞ்சி இருந்தா ஊத்திக்கலாங்க. இந்த அமைப்பை வந்து கொஞ்ச நேரத்த ஒரு 5-10 நிமிஷத்துல, அதாவது தோல் உறிஞ்சிடக்கூடாது, அந்த கவனத்தோட இது கொஞ்சம் நல்லா பரவிருச்சு அப்படின்னாலே ஒரு 5 நிமிஷத்துல அது அப்படியே பொறுமையா எடுத்து நிழல் காய்ச்சல காய விட்டுருங்க. அப்ப வந்து என்ன ஆயிடும், அந்த பொருள்கள்லாம் ரைசோபியம் பாசோபீரியா ட்ரைகோடமா விடி மூணும் மேல ஒட்டிக்கும், அப்படியே வந்து நாரா கடலை மாதிரி இருக்கும். இப்ப இதை நடவு பண்ணிக்கிறோம் சரிங்களா. நடவு பண்ணிட்டு நம்ம மத்த இடுபொருள்லாம் கொடுக்கறோம். முக்கியமா என்ன பண்ணணும்னா, 40 to 45 நாள்ல இது இருக்கு இல்லைங்களா, நம்மளோட ஜிப்சம் ரொம்ப முக்கியம், அது வந்து 100 கிலோ

0: ஜிப்சம் போட்டுக்கணும். அதே மாதிரி கடலைக்கான நுண்ணோட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து 5 கிலோ இதை கலந்து நம்ம களை எடுத்துட்டு மண்ணை அணைச்சு வச்சிடணும். இதுல மாற்றம் இருக்கக்கூடாது. எந்த மண்ணா இருந்தாலும் நமக்கு ஜிப்சம் கொடுக்கறப்பதான் அதுல கால்சியம் சத்தும் கந்தக சத்தும் இருக்கிறப்பதான் அந்த ஓடு திடமா இருக்கிறதும் அந்த ஓடுக்குள்ள ஓடு ஃபுல்லா பெருகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: இப்ப எந்த மண்ணா இருந்தாலுமே ஜிப்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: டே மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா. அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னதான்டா பண்ணிருப்ப?
1: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனோம்டா, ஊசி போடணும்னு சொன்னாரு.
0: ஆ கரெக்ட் தான். அப்புறம்
1: அப்புறம் என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
0: டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
1: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான்டா பண்ணேன்.
0: ஏன்டா அப்படி பண்ண?
1: அவரு தானே தடுப்பூசி போடணும்னு
2: சொன்னாரு. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
3: Let's gear up, report and dropping the damn track. Cause who is back? We'll make it bang it, no I'll be back. Tell it up.

0: மச்சான் சேகரு, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: நீர் வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க

0: பத்மாவதிங்க. அடுத்ததா சேலம் மாவட்டம் வீரபாண்டி வட்டாரம் பெருமாம்பட்டி குமா தோழிப்பட்டி கிராமத்துல இருந்து சந்திரன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப உழவர் சந்தைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாங்க குறைஞ்ச விலைக்கு வாழைப்பழங்களை விற்பனை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அரசாங்க ரேட்டு அதெல்லாம் கம்மி ரேட்டு தாங்க, இங்க போடுறது கம்மி ரேட்டு. வந்துட்டு போனா நம்மளுக்கு ஒரு நுகர்வோர் வந்துட்டு போனா ஒரு 100 ரூபா லாபம் எதிர்பார்த்து வரலாம். அது மாதிரி பொருள் வந்து இங்க இதுங்க வெளியில வந்து ஒரு நாளைக்கு விற்காதனைக்கு அங்க இப்போ டிமாண்ட் ஆகுதுன்னா ஒரு 10 ரூபா பொருள் 100 ரூபா சொல்லுவாங்க. இங்க அது மாதிரி ஒரு இது வராது. கூடுதலான ஒரே ரேட்டு அன்னைக்கு இன்னைக்கு 4 மணிக்கு விலை போடுறாங்கன்னா அந்த விலையை வந்து 11 மணி வரைக்கும் அதே ரேட்டு தான். அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இங்க இருந்து வாங்கிட்டு போய் வெளியில வைக்கிறவங்க தான் அதிகமும் இருக்கிறாங்க. அது மாதிரியும் போகுது. நுகர்வோருக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும். வந்து நிறைய என்ன வாங்கினா அது மாதிரி ஒரு கூடுதல். இதே பொருளை வந்து நம்ம அரசாங்கம் பார்த்து நம்ம ஜெயில ஒரு கூட்டு முறை மேல இருக்கிற எல்லா கடைகளுக்கும் எடுத்து மத்தப்ப இங்க வந்து வாங்கிட்டு போய் ஏற்கனவே அது மாதிரி பண்ணதெல்லாம் கொஞ்சம் நின்று போச்சுங்க. அந்த மாதிரி இப்ப இங்க வந்து வாங்கி நம்ம ஜெயில ஒரு கூட்டுறவு சொசைட்டி இது மாதிரி பொருளுங்கெல்லாம் இங்க வந்து வாங்கினா ரேட்டும் கம்மி, அதோட இங்க வர ஒரு 250-300 விவசாயிகளோட பலன் வந்து கூடுதலா இருக்கும். பொருள் வந்து மீதி ஆகாதுங்க, எல்லாமே வித்து போயிடலாம். அந்த மாதிரி ஒரு கூடுதலான ஒரு செயலை வந்து அரசாங்கம் பார்த்து இப்படி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குங்க. இன்னும் நிறைய பொருள்கள் எல்லாம் வாங்க வேண்டிய கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கற இது இருக்குதுங்க. ஹாஸ்பிட்டல் இது மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஒரு விவசாயிகிட்ட வாங்கினா கொஞ்சம் கூடுதலான ரேட்டு கம்மியாகும், பொருளும் இங்க விவசாயிக்கு வித்துரும். அது ஒரு மெயின் ஒரு உதவி பண்ணா நல்லா இருக்கும். நன்றிங்கம்மா.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எங்களுக்கு ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நஷ்டம் வந்து ஏற்படுது வியாபாரத்துல. அந்த மாதிரி சமயங்கள்ல எங்களுக்கு அரசாங்க துறையில இருந்து ஏதாவது உதவி கிடைச்சது அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி பயிர்கள் துறையில் பணிபுரிய கூடிய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலிங்கம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மருதாம்பு செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா இது நம்ம விவசாய பெருமக்களுக்கு உபயோகமா இருக்கும் இல்லைங்களா. அதனால
2: அடுத்து மருதாம்பு. இப்போ ஒட்டுச்செடியை 6 மாசம் கழிச்சு மருதாம்பு செய்யணும். ஒட்டுச்செடியின்னு அனைத்து கிளைகளையும் தரையிலிருந்து 20 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டி வெட்டு பகுதியை காப்பர் ஆக்சி குளோரைடு பசை கொண்டு தடவி விட வேண்டும். பிறகு செடிக்கு மண் அணைத்து நீர் பாய்ச்ச வேண்டும். இதிலிருந்து பல புதிய தளிர்கள் திருடுவிட ஆரம்பிக்கும். இவற்றிலிருந்து நல்ல வளமான 6 முதல் 8 கிளைகளை மட்டும் வளர செய்து மற்றவைகளை நீக்கிடணும். பிறகு பூக்கள் பிடித்து காய்கள் வர ஆரம்பிக்கும். இதன் மூலம் ஒட்டு செடியை மேலும் 4 மாதங்கள் வரை வளர்த்து அதிக மகசூல் பெறலாம். இம்முறையில ஒரு செடிக்கு ஒரு சராசரியாக 4.5 கிலோ கிடைக்கும். இந்த மருதாம்பு முறைக்கு முதல்ல கொடுத்த ஒரு அளவையே இங்கேயும் 3 நாட்கள் இடைவெளியில் கொடுக்க வேண்டும். இவ்வாறு தேவைப்பட்டால்

மற்றொரு மருதாமம் விட்டு கத்திரி செடியை மேலும் 4 மாதங்களுக்கு வளர்க்கலாம். அடுத்து மகசூல். ஒட்டுக்கட்டு முறைகள் மூலம் உருவாக்கப்பட்ட கத்திரி செடியில் ஒரு செடிக்கு சராசரியாக 15 கிலோ வரையில் ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 150 டன்கள் வரை மகசூலாக 14 முதல் 15 மாதங்களில் பெறலாம். அதாவது முதல் பருவத்தில் 7 கிலோ, முதல் மருதாம்பில் 4.5 கிலோ, இரண்டாவது மருதாம்பில் 3.5 கிலோ ஒரு செடிக்கு கிடைக்கிறது. அடுத்து பயிர் பாதுகாப்புன்னு பார்த்தோம்னா வெள்ளை ஈக்கள், இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த டைமெத்தோயேட் மருந்தை 1 மில்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்து காய் மற்றும் தண்டு துளைப்பான். இந்த தண்டு துளைப்பான் தாக்கப்பட்ட இளந்தண்டு மற்றும் காய்களை கலைந்து அடிக்க வேண்டும். பிறகு குயினோல்ஃபாஸ் அப்படிங்கிற மருந்தை 1.5 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்து செம்பேன், டைகோஃபால் அப்படிங்கிற மருந்தை 2 மில்லி லிட்டர் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்து சிற்றிலை நோய். இதுக்கு என்ன பண்ணணும்னா நோய் தென்பட்டவுடன் தாக்கப்பட்ட செடிகளை கலைந்து அழிக்கணும். பிறகு இந்நோய் பரப்பும் பூச்சிகளை அழிக்க டைமெத்தேட் 1 மில்லி லிட்டரை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்து இதில் வரவு செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டு கட்டப்பட்ட கத்திரி செடியில் 1 ரூபா நீங்கள் போட்டீங்கன்னா 2000 ரூபா கிடைக்குது. அதாவது இதே நாற்று மூலம் வளர்க்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா போட்டீங்கன்னா 1.70 ரூபா கிடைக்குது. அடுத்து மருதாம்புன்னு பாடும்போது அந்த நாற்று முறையில் வளர்க்கப்பட்ட கத்திரிக்கையில் மருதாம்பு கிடையாது, இதில் மருதாம்பு செய்யலாம். மருதாம்பு செய்யும்போது 1 ரூபா போட்டால் 2 ரூபா கிடைக்குது. அப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முதல் பயிரும் முதல் மருதாம்பும் சேர்த்து சராசரியாக 1 ரூபா போட்டால் 2.5 ரூபா கிடைக்கிறது. எனவே இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் நல்ல பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டு வந்துருவோம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கால்நடைகளோட நொறுக்கு தீனி எதுவா தான் இருக்கும்? கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். கிராமங்கள்ல வாழக்கூடிய மக்களோட முதன்மை தொழிலா விவசாயம் இருந்தப்பயே கால்நடைகள் வளர்ப்பு அப்படின்றது துணை தொழிலா இருந்திருக்கு. கனமழை காரணமாவோ இல்லனா மழை இல்லாததோ விவசாயம் பலன் தராதப்ப கால்நடைகள் தாங்க பலனளிச்சதா வந்து இருந்தது. ஆனா இன்னைக்கு விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வந்தாலுமே கால்நடை வளர்ப்பு இன்னைக்கு அளவும் இருந்துதான் வந்திருக்கு. அதனால ஆறு, ஓடை, ஏரி, குளம், குட்டை ஓரங்கள்ல நிலம் வச்சிருக்கிறவங்க மேட்டுப்பாங்கான நிலத்துல பயிரிடுறதையும் சரிவான பகுதியில கால்நடைகளை மேய்க்கிறதையும் வழக்கமா வச்சிருந்தாங்க. காலப்போக்குல விவசாயத்திலயும் இயந்திரங்களோட பங்கேற்பு அதிகரிச்சனால கால்நடைகளோட மேய்ச்சல் நிலப்பகுதிகளும் விளைச்சல் நிலமா திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஆனாலுமே பயிர் காலத்தப்ப ஏரிகள், குளங்கள், ஓடை ஓரங்கள்லயும், கோடை காலத்தப்ப விளை நிலங்கள் அதனுடைய ஓர பகுதிகளையும் நம்பி கால்நடைகள் வளர்க்கப்பட்டிருக்கு. தண்ணீர் வசதியோட நஞ்சை நிலம் வச்சிருக்கிறவங்க கால்நடைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீவன பயிர் வளர்ப்பது இப்ப பாத்தீங்க அப்படின்னா வழக்கமாயிடுச்சு. இந்த வசதி இல்லாதவங்க வைக்கோல தீவனமா பயன்படுத்தினாங்க. கிராமங்கள்ல அடித்தட்டு நடுத்தர குடும்பத்தினர் ஆடு மாடுகள் வளர்க்கறத தொழிலா வச்சிருந்தாங்க. இவர்கள்ல பெரும்பாலும் நடுத்தர வயதான பெண்கள் ஆடு மேய்க்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. கூடுதல் எண்ணிக்கையில ஆடுகளை வச்சிருக்கிறவங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீவனம் எதுவும் வச்சிருக்கிறது இல்ல. கோடை காலத்துல ஆடுகளை மேய்க்கிறப்ப சில வகை முள் மரங்களோட நெற்று அப்படின்னு சொல்லக்கூடிய முற்றிய காய்களை சாக்கு மூட்டையில இல்லனா மூங்கில் கூடையில சேகரிச்சு வச்சிருப்பாங்க. மழை காலத்துல ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்ல நம்ம முடியாதப்ப இத வந்து தீவனமா பயன்படுத்தி இருக்காங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த வகையான நெற்றுகள் தான் கால்நடைகளின் நொறுக்கு தீனியா இருந்திருக்கு. பயிரிடப்படாத நிலப்பகுதிகள்லயும் நிலத்தோட ஓரங்கள்லயும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வகை மரங்களை வளர்த்ததும் இருக்கு. இன்னைக்கு அதிக அளவுல மரங்கள் இல்லாமல் போனதாலும் பிற வகை தீவனங்கள் புழக்கத்திற்கு வந்துவிட்டதாலும் மேய்ச்சலினப்ப ஆடுகள் உண்ணுவதோடு சரி நெற்றுகளை சேகரிச்சு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஏரிகள், ஓடை பகுதிகள், சாலை ஓரங்கள்ல வளரக்கூடிய சீமை கருவேல மரம் அதிக அளவுல இருக்கிறதுனால இந்த மரங்களோட நெற்றுகளும் அதிக அளவுல இருக்கு. அமைப்புல பீன்ஸ் வடிவுல பொன்னிறத்துல காணக்கூடிய இந்த வகை நெற்றுகளை ஆடுகள் விரும்பி சாப்பிடும். ஆடுகள் மேய்ப்போர் மரத்தின் உயரமான பகுதியில காணப்படும் நெற்றுகளை நீளமான குச்சிகளை கொண்டு கீழே விளைவிப்பாங்க.

முன்னாடி ஒரு காலத்துல இருந்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப காலப்போக்குல அது மாறிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கலாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம பாட்டி வீடுகள்லயோ இல்லனா எங்கேயாவது கிராமப்புறங்கள்ல யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறப்பயோ அவங்க ஏதோ ஆடு மாடு வளர்க்கறாங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இந்த வாரமும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இந்த வாரம் தமிழில் எக்கச்சக்கமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். நம்ம ஆரியா அண்ணாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் அனந்தன் காடு. இந்த படம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெயின் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ணா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் கான் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா க்ரைம் சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு. காமெடி கலந்த ஃபிலிமாக தான் இந்த படம் இருக்கு. ரீசெண்டாக கூட இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்கிற படமாக இந்த கான் சிட்டி படம் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ணாவோட சேர்ந்து ஆனாபென், யோகி பாபு, வடிவுக்கரசி, விடிவி கணேஷ், ராதா ரவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரிஷ் துரைராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கான் சிட்டி படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சப்ஜெக்ட்ல உருவாக்கி இருக்கிற படம் தான் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் நடிச்சிருக்காரு. இன்னும் இந்த படத்தில் ரங்கராஜ் பாண்டே, மன்சூர் அலிகான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென் பதியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த அங்கீகாரம் படத்துக்கான ட்ரெய்லருமே ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கு நம்ம ஜிப்ரான் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ரொமான்டிக் ஜானரில் உருவாகி இருக்கிற படம் தான் ஹார்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மடோனா செபஸ்டின், அதுக்கப்புறமா சனத்குமார், இமயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிஷோர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி ஓடிடியிலையும் ஒரு சில படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த படத்துக்கு போகிறீங்களோ பார்த்து ஃபேமிலியோட தியேட்டர்ஸில் போய் பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: இப்போ சினிமால அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த சினிமாவுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்திருக்கும். அந்த ஒரு சினிமாவுக்கு பின்னாடி நிறைய உழைப்புகள் இருக்கும். அந்த சினிமாவுக்கு பின்னாடி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் ஒளிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் சொல்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்கலாமா? இப்போ வந்துட்டு படம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு வீடியோ ஷூட்லாம் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் டப்பிங் அப்படின்றத தனியாக வந்து பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் விருமாண்டி படம் இருக்குல்ல, இந்த படத்தில் லைவாகவே வந்துட்டு சவுண்ட்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. டப்பிங்லாம் வந்து தனியாக வந்து போகலை. எதுக்காக இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த டப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அந்த இடத்துக்கான அந்த என்விரான்மெண்ட்டுக்கான சவுண்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக லைவ் டப்பிங் கான்செப்டை விருமாண்டி படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நியூ விண்டோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வில்லேஜாக வந்து காட்டுவாங்களா, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அது வந்துட்டு உண்மையாலுமே ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு போட்டு தான் எடுத்திருப்பாங்க. செட்டு போட்டு எடுத்தாலுமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும். இப்போது நம்ம கமல் சார் இருக்கார்ல, அவர் சினிமாவில் பண்ணாத விஷயங்களே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். கமல் சார் வந்துட்டு ஒரு ஆக்டர், டேரக்டர், சிங்கர், டான்சர், மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை அவருக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம கமல் சார் வந்துட்டு ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. எதில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போது கமல் சார் வந்துட்டு அந்த இந்தியன் படம், அதுக்கப்புறமா தசாவதாரம், இந்த மாதிரியான படங்களில் ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு ஹாலிவுட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அந்த படத்துக்கு மேக்கப் வந்து போட்டிருப்பாரு. ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டாக கமல் சார் வந்துட்டு ஒரு 2 படங்களில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. என்னென்ன படங்கள் அப்படின்னா, ராம்போ 3, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டார் ட்ரெக் ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 படங்களில் கமல் சார் வந்து அசிஸ்டண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாரு. இங்கே மட்டும் இல்லாமல் உலக லெவல் வரைக்கும் ஒர்க் பண்ணதுனால தான் அவர் வந்துட்டு உலக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி கேட்டோம். இப்போ தமிழை தாண்டி மற்ற மொழிகள்லையுமே ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஹாலிவுட் ஃபேன்ஸ், உங்களுக்காக இந்த வாரம் 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன படம் அப்படின்னா, சூப்பர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், அதுக்கப்புறமா பூனி பியர்ஸ் தி ஹிடன் ப்ரொடக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படமும் ஹாலிவுட்டில் இந்த வாரம் ரிலீஸாக 2 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா மலையாள சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் மலையாளத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஹிந்தி சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வெல்கம் டு தி ஜங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த படங்கள்லாம் மற்ற மொழிகளில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: 70 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-9160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்குங்க. சூப்பரான அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம கார்த்திகேயனோட நடிப்பில் ஒரு மிக பிரம்மாண்டமாக உருவாகிற படம், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகிற படம் அப்படின்னா சர்தார் 2 படத்தை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டைரக்டர் பிஎஸ் மித்ரன் இருக்காருல, அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோலில் நம்ம எஸ்ஜே சூரிய சாரும் நடிக்கிறாரு. மாளவிகா மோகன் இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படத்தை செப்டம்பர் 10 தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம கார்த்திகேயனோட இந்த சர்தார் 2 படம் எப்படி

படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ஜி வி பிரகாஷ் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம கவினா புதுசா நடிக்கிற படத்துக்கான டைட்டில்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான பூஜைலாம் போட்டு இந்த படத்தையுமே ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நேம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான நேம் வந்து வச்சிருக்காங்க. பேரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சூப்பரா வந்து இருக்கு. ஸோ நம்ம கவின் அண்ணாவோட இந்த பேர் சொல்லும் பிள்ளை படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எஸ்டிஆர் அண்ணோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்டும் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லாங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எஸ்டிஆர் அண்ணா நடிக்கிற அரசன் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஒரு பிக் ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை அஃபீஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எஸ்டிஆர் அண்ணோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை. அதுக்கப்புறமா நம்ம விஷால் அண்ணாவோட மகுடம் படம் இருக்குல்ல, இந்த படத்தை அவரே தான் டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்துலேருந்து இப்போ என்ன அப்டேட் வந்து கிடச்சிருந்தது அப்படின்னா, இந்த படத்தோட எல்லா ஷூட்டிங்கும் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படமும் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது இந்த மகுடம் படத்துக்குமே ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்கார்ல, அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ரஜினி சாரோட 173வது படத்துக்கான அப்டேட்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி அந்த படத்துக்கான அப்டேட் வந்து வந்துருச்சு. அந்த படத்துக்கான டைட்டிலும் ஃபர்ஸ்ட்லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா தர்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. கூடவே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து கேட்க சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டேரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து இருக்கார்ல, அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு, சொல்லவே தேவையில்லை. நம்ம ரஜினி சாரோட படத்துக்கு நம்ம அனிருத் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரவி மோகன் அண்ணாவோட நடிப்பில் உருவாகிற படம் தான் கராத்தே பாபு. இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட் சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஆகஸ்ட் 28 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்லாம் இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் கிடச்சிருக்கு. நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போது தமிழ் சினிமாவில் நிறைய எக்கச்சக்கமான ஃபீல் குட் மூவிஸ்லாம் வந்து இருக்குது. நம்ம மூவி லவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவையும் தாண்டி உலக சினிமா லெவலுக்கு நான் வந்து கற்றுக்கணும், எல்லா சினிமாவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட நாலேஜை வளர்த்திப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டான படத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது, அந்த படத்தில் ஃபீல் குட்டாக இருக்கிற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் இருக்காங்கள, அவங்க எந்த அளவுக்கு தமிழ் படங்களை ரசித்து பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு மலையாள சினிமாஸையும் பயங்கரமாக ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஏன் அப்படின்னா, மலையாளத்தில் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள்லாம் இப்போது ரெகுலராக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம ரெகுலராக பார்த்துட்டும் இருக்கோம், அதை பற்றி பேசிகிட்டும் இருக்கோம். ஸோ இந்த நிலையில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஹிட்டான ஒரு ஃபீல் குட்டான மூவி படத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2022 பல்து ஜன்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருப்பார் அப்படின்னா, நம்ம பாசில் ஜோசப் இருக்காருல்ல, அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இன்னும் இந்த படத்தில் இந்திரான்ஸ், ஜானி ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை சங்கீத் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கான கதையை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, வினோ தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் எழுதியிருப்பார். இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. அதாவது இந்த படத்துக்கான ஹீரோ நம்ம பாசில் ஜோசப் இருக்காருல்ல, அவருக்கு அனிமேஷன் துறையில் இப்படியாவது சாதிக்கணும், அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கனவுலாம் கண்டுட்ருப்பார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட அப்பா இறந்துடுறாரு. அவரோட அப்பா இறந்ததுனால ஃபேமிலி சுச்சுவேஷனை வந்து பார்க்கறதுக்கான ஒரு நிலைமை வந்து ஏற்படுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்குது, கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. அது என்ன மாதிரி ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வெட்டினரி இருக்குல்ல, வெட்டினரியில் ஒரு வேலை வந்து கிடைக்குது. அந்த வேலை சம்மந்தமாக நம்ம ஹீரோவுக்கு தியரட்டிக்கலாக தான் வந்து தெரியும், அதாவது செய்முறை வந்து தெரியாது, சும்மா படிச்சிருப்பார் அந்த வேலையை பற்றி. இதை தாண்டி நம்ம ஹீரோவுக்கு பெருசாக எதுவும் வந்து தெரியாதுங்க. அதுக்கப்புறமா ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலை விஷயமாக போகிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நம்ம ஹீரோ வாழ்க்கையில் நடந்தது, அந்த கிராமத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற படமாக தான் இந்த பல்து ஜன்வர் படம் வந்து இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபீல் குட்டான மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படம் என்ன தான் ஸ்லோவாக போனாலுமே ஒரு படம் பார்த்துட்டு முடிக்கும் போது ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல, கண்டிப்பாக இந்த பல்து ஜன்வர் படத்தில் வரும். அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். இதை பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்து ட்ரிக்கு கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: புறாடே ஓடுது புறா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தியேட்டர்ஸ்லாம் வந்து இருந்திருக்கும். அந்த தியேட்டரை வந்துட்டு அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் மறந்துருப்பாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொண்டாடப்பட்டிருக்கும். அந்த தியேட்டருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் பேஸே இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மிக பிரம்மாண்டமாக இருந்த தியேட்டர்ஸ்லாம் அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்லாம் நிறைய பேர் மறந்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு தியேட்டர் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ எந்த ஒரு தியேட்டர், அந்த தியேட்டருக்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது சென்னைக்கு நிறைய அடையாளங்கள்லாம் வந்திருக்கலாங்க. ஆனால் ஒரு முக்கியமான அடையாளமாக பார்க்கப்படுது சென்னையில் இருக்கிற தியேட்டர்ஸ் தான். எங்கே பார்த்தாலும் தியேட்டர்ஸாக வந்திருக்கும். மக்கள்லாம் வந்துட்டு தியேட்டரில் போய் படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனாலையில் சென்னை மவுண்ட் ரோடு இருக்குல்ல, அங்கே வந்துட்டு எக்கச்சக்கமான தியேட்டர்ஸ்லாம் வந்துருக்கு. அங்கே இருக்கிற ஒரு தியேட்டர் பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சென்னை மவுண்ட் ரோட் கிட்ட ஜெமினி பிரிட்ஜ் இருக்குல்ல, ஜெமினி பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா சஃபாரி தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டரு. அந்த ஏரியாவில் ஒரு பிக்கெஸ்ட் தியேட்டர் அப்படின்னா அந்த சஃபாரி தியேட்டர் வந்து சொல்லலாம். 70mm ஸ்கிரீன்லாம் வந்து அப்போயே வச்சுருந்தாங்க இந்த சஃபாரி தியேட்டரில். இந்த சஃபாரி தியேட்டரில் மூணு தியேட்டர், அதாவது மூணு ஸ்க்ரீன் வந்து இருந்திருக்கு. சஃபாரி, அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ளூ டைமண்ட், எம்ரால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு ஸ்க்ரீன்ஸ் வந்து இருந்திருக்கு. இந்த தியேட்டரில் அதிகமாக என்ன மாதிரியான படங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் படங்களை தாண்டி இந்த பாலிவுட் படங்கள், அதாவது ஹிந்தி படங்கள், அப்புறம் ஹாலிவுட் படங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீன் வந்து பண்ணுவாங்க. ஹாலிவுட் படங்கள்லாம் வந்துட்டு ஒரு 50 நாள் 100 நாள் இந்த சஃபாரி தியேட்டரில் ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரியான ரெக்கார்ட்ஸும் இருந்திருக்கு. இந்த ப்ளூ டைமண்ட் தியேட்டர் இருக்குல்ல, அதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை அப்போவே வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் போயிட்டு ஒரு படத்துக்கு டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டை வச்சு அன்னைக்கு எந்த ஷோ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது காலையில் ஷோ இல்லைன்னா நைட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் வச்சு நீங்கள் எந்த ஷோ வேணாலும் பார்த்துக்கலாம். அப்போவே இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை ப்ளூ டைமண்ட் தியேட்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது சினிமா ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க பிடிக்கும் சினிமாவில். ஒரு சிலருக்கு தமிழ் படங்கள் மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க, இன்னும் ஒரு சிலர்லாம் தமிழை தாண்டி மற்ற படங்களும் வந்து அதிகமான நாட்டம் வந்து இருக்கும். அதே மாதிரி உலக சினிமாக்குனே வந்துட்டு ஒரு தனி ஆடியன்ஸ் பேஸே இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உலக சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ஒரு பிளேஸு, ஒரு சூப்பரான ஒரு இடமா இருந்தது இந்த சஃபாரி தியேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் வந்துட்டு 100 நாட்களை தாண்டி வெற்றிகரமாக அந்த

0: 107.8 ஷக்கலக குட்டீஸ். மேஜிக்கல் ட்ரீயும் குட்டி பறவையும் இந்த கதை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஒரு பெரிய காட்டில் மேஜிக்கல் ட்ரீ ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு வித்தியாசமான விஷயம் டெய்லியுமே நடக்கும். இரவு அதாவது நைட் ஆகிடுச்சுன்னா காடு வந்து பொன்னிறமாக மின்ன ஆரம்பிச்சிடும். இந்த கோல்டன் கலரில் அப்படியே செம்மையாக க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா விலங்குகளுமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இந்த மரம் மட்டும் நைட் ஆனால் இந்த மாதிரி மின்ன ஆரம்பிச்சிருது அப்படின்னு. ஸோ அப்படி போயிட்டுருந்த ஒரு நாள் அன்னைக்கு மினி அப்படின்ற சின்ன பறவை வந்து இந்த காட்டுக்கு புதுசாக வந்துச்சு. ஸோ அந்த காட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மினிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மினியும் கேட்டுச்சு. அந்த மரத்துக்கிட்டேயே போய் என்ன கேட்டுச்சுன்னா, நானும் ஒன்று மாதிரி கோல்டன் கலரில் மின்னணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, உன்கிட்ட இருக்க நல்ல மனசு தான் உண்மையான ஒளி, அதை பாரு அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அது கேட்டுட்டு அந்த மினியும் அங்கேருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காட்டில் பெரிய புயல் ஒன்று வந்துருச்சு. எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிட்டே இருந்தாங்க. ஆனால் மினி மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட சிறகுகளை வச்சு குட்டி முயலையும் அணிலையும் பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்துச்சு. ஸோ புயலும் முடிஞ்சிருச்சு. எல்லா விலங்குகளும் மினியை பார்த்து நீ தான் இந்த காட்டோட உண்மையான ஒளி அப்படின்னு பாராட்டினாங்க. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நல்ல மனசு தான் மிகப்பெரிய மந்திரம். ஸோ எப்பயுமே நம்ம நல்ல மனசோட இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவுற எண்ணத்தோட இருக்கணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்?
1: ஜெயாகாஷ்.
0: ஜெயாகாஷ், இப்ப ஸ்கூல் முடிச்சு நம்ம காலேஜ் போகும்போது என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து டிசைட் பண்ணி வச்சிட்டீங்களா இப்பவே? என்ன எடுக்கலாம்னு ஐடியால இருக்கீங்க?
1: பிஎஸ்சி கம்ப்யூட்டர்.
0: ஏன்
1: கம்ப்யூட்டர்ல வந்து இன்ட்ரெஸ்ட்?
0: ஓஹோ, கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். சரி ஓகே, தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ட் அதே மாதிரி ஜெய் ஆகாஷ் மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஜெய் ஆகாஷ் தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஜெய் ஆகாஷ் கூட பேசலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட ஹெல்த்தை இன்னும் டெவலப் பண்ணுறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் எதனால ஏற்படுது மேம்? சில நேரங்கள், அதாவது சாயங்கால நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க. அந்த ஆக்டிவிட்டி அவங்க கிட்ட இருக்கவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஆக்டிவாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. எதனால இது ஏற்படுது மேம், இந்த டயர்ட்னஸ்?
3: டயர்ட்னஸ் அப்படிங்கிறது உடல் சோர்வு முதல் ஒரு அறிகுறின்னு பார்த்தோம்னா அது இரத்த சோகை, அனீமியாவை குறிக்கும். நம்ம சாப்பாட்டில் காய்களோ இல்லை கீரைகளோ சேர்க்காமல் இருக்கும்போது இரத்த சோகை வரும். இல்லை உடலில் வந்து புழு, நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா புழு தொல்லை இருக்கும். குடலில் புழு இருக்கும்போது புழு நம்மளுடைய சத்துக்களெல்லாம் எடுத்துக்கும், அப்போமும் இரத்த சோகை வரும். அப்போ யாராச்சும் கொஞ்சம் மண்ணை சாப்பிட்றாங்க, பென்சில் மோனையை சாப்பிட்றாங்க, சாப்பீஸ் சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். அதில் நம்ம பைக்கா ஈட்டிங் சொல்லுவோம். அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குதுன்னா அவங்களுக்கும் இரத்த சோகை இருக்குது, நம்ம ஐயப்படுறதுக்கு சூழல் இருக்குது. அந்த மாதிரி உடல் சோர்வோடு இருக்காங்கன்னா நம்ம ஒரு முறை ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ ரத்தம் இருக்குதுன்னு. இல்லை ஒரு மருத்துவர்கிட்ட பார்த்தீங்கனாலே பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இரத்த சோகைங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அதுக்கான மருந்துகளும் உணவு முறைகளும் நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்கும்.
2: கண்டிப்பாக மேம், ப்ராப்பரான உணவு முறைகளை நம்ம பின்பற்றினாலே இந்த ஒரு பிரச்சனை ஏற்படாது. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டை தான் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் மேம் சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சாப்பிட்ட உடனே தட்டை வந்து எடுத்துட்டு போய் சிங்கில் வைக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் டவல் யூஸ் பண்ணி சாப்பிடணும், இறைக்காம சாப்பிடணும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தோம்னாலே அவங்களோட அந்த பழக்க வழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கும் அவங்க விருப்பப்படுவாங்க. இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம்.

97.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் டாப் 10 மியூசிக்கு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் எப்படி ஓட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 97.8 7 0 107.8.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்டுல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஜெய் ஆகாஷ் கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ நம்ம ஜெய் ஆகாஷ் கூட பேசிடலாமா? ஆகாஷ், நீங்க தனியா கிளாஸ் எல்லாம் எங்கயா போறீங்களா?
5: சிலம்பம் கிளாஸ் மட்டும்.
4: ஓ, சிலம்பம் கிளாஸ். சரி, எந்த கிளாஸ்க்கு போறீங்க?
5: சேலம் சிலம்பம் கிங் அண்ட் குயின்.
4: சூப்பர். சரி, நீங்க சிலம்பம் கிளாஸ்ல என்னென்னலாம் இதுவரைக்கும் கத்துட்டு இருக்கீங்க?
5: கல்யாணி, வாதுல வெட்டு, முன் சுத்து, பின் சுத்து, 14 அடி, தீப்பந்தம், சுருளிப்பட்ட, பூப்பந்து, பிளேடு, கத்தி, தண்ணீர் பந்தம்.
4: வா, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, கண்டிப்பா இப்ப மேட்ச் எல்லாம் அட்டன் பண்ணிருப்பீங்க தானே? எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
5: சென்னை, கள்ளங்குறிச்சி, சேலம், ரெண்டு மேட்ச், மேச்சேரியில.
4: சரி, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஊருக்கு நீங்க மேட்ச் அட்டன் பண்ணிருக்கீங்க. இதுல உங்களுக்கு எந்த ஊர் மேட்ச் போனது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு மெமரபிளா இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு?
5: சேலம்ல தான், மேச்சேரி.
4: ஏன் குறிப்பா மேச்சேரி? அங்க நடந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
5: அங்க சூப்பரா எல்லாமே ஸ்பீடா பண்ணிட்டு இருந்தாங்க.
4: எனக்காக சும்மா ஒரு ஓரெல்லாம் சொல்றீங்களா?
5: ஒரே மாதிரி ரெண்டு கையிலயுமே ஒரே மாதிரி வந்து பண்ணுவாங்க. தீப்பந்தம் வந்துட்டு சைட்ல தான் இருக்கும், நம்ம சென்டர்ல பிடிச்சி சுத்தலாங்க.
4: எப்படி அந்த நெருப்பெல்லாம் சைட்ல வச்சுட்டு சுத்தறதுக்கு கஷ்டமா இருக்காதா?
5: ஈஸியா தாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும்.
4: ஈஸியா இருக்குமா?
5: கத்துக்கிறதுக்கு ஈஸியா தாங்க.
4: அதான பார்த்தேன், கத்துக்க கத்துக்க ஈஸியா இருக்கும். சரி, நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு சிரமமா இருந்துச்சா? அதெல்லாம் இல்ல. சரி, ஓகே ஓகே. சரி, இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்கூல் பக்கமா போயிடலாம். ஸ்கூல் பக்கம்னாலும் நீங்க படிப்பு சம்பந்தமான எல்லாம் நினைச்சுக்காதீங்க. நம்ம ஜாலியா அப்படியே ஸ்கூலை பத்தி பேசிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
5: எல்லாம்
4: வேற வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றீங்க. சரி, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
5: 30 பேரா?
4: நான் கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டேன். 30 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி ஓகே, அதுவுமே நீங்கள் தோராயமாக தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமாக இருப்பாங்க போலியே. சரி, தொடர்ந்து என்ன ஏது அப்படின்றத நம்ம ஜெய் ஆகாஷ் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களுக்கு அப்புறமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நானுமே நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: எனக்குள்ளாங்க ஸோ அப்போ அவங்களோட லஞ்ச் பாக்ஸும் நல்ல ஸ்பெஷலாக இருந்தால் தானே அவங்களுக்கு அந்த ஷேர் பண்ணி சாப்பிடும்போது மற்ற குழந்தைங்களும் உன்னோட லஞ்ச் பாக்ஸ் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கே எப்படிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம கிட்ஸுக்கிட்ட கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான தரமான டிஷ்ஷு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் தான். ஸோ பொட்டேட்டோவை சைடிஷ்ஷாக தான் வச்சுப்போம். இந்த தயிர் சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கெலாம் சைடிஷ்ஷாக வச்சுக்கிட்டால் பயங்கர காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் அதையே மெயின் டிஷ்ஷாக வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு நம்ம செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சாதம் 2 கப்பு, உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, சின்ன சின்னதாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. ஸோ இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு காலையில் ஒரு லஞ்ச் பாக்ஸில் சூப்பரான டிஷ்ஷை பேக் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி தோல் சீவி வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து வதக்கிடணும். இப்போது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிடணும். இப்போது நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சாதத்தை அது கூட சேர்த்து அது கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சிடணும். ஸோ சாதத்துக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் சரி இல்லை ரெண்டையும் ஒட்டுக்கா சேர்த்தாலும் சரி நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த சூப்பரான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸில் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பொட்டேட்டோ ரைஸும் 2 முட்டையும் அதாவது ஹோல் எக் இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு வச்சிடலாம். கட் பண்ணி லைட்டாக பெப்பர் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டோம்னு வைங்களேன், ஒரு பர்ஃபெக்டான காரசாரமான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்காக. ஸோ இதில் நம்ம முட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறதுனால ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ஃபைபர், நியூட்ரியன்ஸ்னு எல்லாமே இதில் காம்போவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. பாட்டை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக் சோனா எஃப்எம் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி கூட இன்னைக்கு நம்ம கூட ஜெய் ஆகாஷ் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இன்னும் சில விஷயங்களை நம்ம ஜெய் ஆகாஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட எப்பயுமே இந்த நேரத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேரக்டர் வைஸாக இந்த டிசிப்ளின் வந்து சேஞ்ச் ஆகுங்களா மேம்?
2: கேரக்டர் வைஸ் டிசிப்ளின் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வகுப்பறைக்குள்ளே நாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியுமே பார்க்குற மாணவர்கள் டெய்லியுமே தான் நம்ம அந்த கிளாஸோடைய இருக்க பசங்களை நாம் பார்ப்போம். அப்படி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காங்கன்னா ஒரு சில பசங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவறான ஒரு செய்கையில் போய் மாணவர்கள் ஈடுபடக்குள்ளே அவனை கட்டாயம் கண்டுபிடிச்சிடலாம். அவன் நார்மலாக இருக்க மாட்டான், அப்நார்மல்ஸாக இருப்பாங்க. எப்படின்னா அவனுடைய நடக்கிறது, பேசுறது, பக்கத்துல பழகிறது, அவன் ஸ்கூலுக்கு பாருங்க ரெகுலரா வராம இருப்பான், இல்ல வந்தாலும் வந்து யார்ட்டையுமே பேசாம இருப்பான், இல்லைன்னா வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஒரு ஹார்ஸா வந்து பிஹேவ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ்லயும் அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு ஒரு ஆசிரியரை கண்டுகொள்ள முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் வைஸா எப்படி அந்த டிசிப்ளின் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு டீச்சர் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து மாத்திரலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்களை இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம். அண்ட் அதே நேரத்தில் இப்போ நம்ம ஜெய் ஆகாஷ் கூட பேசிடலாமா? ஆகாஷ், நீங்க

0: ஒரு 30-40 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ட்ரிப்பெல்லாம் போகலாம் அப்படின்லாம் பிளான் போட்டது உண்டா? அப்படி போட்டு போயிட்டு வந்திருக்கீங்களா?
1: ஒரே ஏற்காடு மட்டும்.
0: ஓ, ட்ரிப்பு சக்ஸஸ் ஆயிருக்கு. சரி, என்னென்னலாம் பார்த்தீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க அந்த டே ஃபுல்லாக?
1: இங்கே போகிற வழியில் பார்க்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இப்போ தான் வர வழியில் காட்டுமையை பார்த்து ஜாலியாக ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு
0: வந்துட்டேன். அப்படியே ரவுண்ட்ஸ்லாம் அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. சரி, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள், ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நீங்கள் நம்ம நிலைய எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லலாம். நம்ம நிலைய எண் 9787707. இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்பிட்டு மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை பை மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான மலைவாச ஸ்தலத்தை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அப்படிப்பட்ட மலை எந்த மலை தரும் அப்படின்னா, கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்கு, சம்பா மலை தொடர் தாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தோட இயற்கை எழிலும் வரலாற்று பெருமையும் நிறைந்த ஒரு மலைநகரம் தான் இந்த சம்பா மலைநகரம். டெஹ்ரி கார்வால் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலைவாச ஸ்தலம் அமைதியையும் இயற்கையோட அழகையும் தேடக்கூடிய பயணிகளோட விருப்பமான இடமா இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1524 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சம்பா புதிய டெஹ்ரி நகரத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. முசோரி, ரிஷிகேஷ், டெஹ்ரி அணை மற்றும் தனுல்டி மாதிரியான முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் சந்திக்கக்கூடிய முக்கிய மையமாகவுமே இது விளங்குது. நேர்களே, சம்பா மலையோட இயற்கை அழகு பார்க்குறவங்களை மெய்மறக்க வைக்குது. வருஷம் முழுசுமே குளிர்ச்சியான காலநிலை, பசுமையான மலைகள் மற்றும் மேகங்கள் தவழும் பள்ளத்தாக்குகள் இந்த நகரத்தோட சிறப்பா இருக்குங்க. நகர வாழ்க்கையோட பரபரப்புல இருந்து விலகி அமைதியா சில நாட்களை கழிக்க விரும்புறவங்களுக்கு சம்பா ஒரு சிறந்த தேர்வா இருக்கு. சம்பா மலைப்பகுதிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தனுல்டி, சுருகண்டா தேவி கோயில், கனடால் மற்றும் நியூ டெஹ்ரி மாதிரியான இடங்கள் சுற்றுலா பயணிகளை அதிகமா ஈர்க்குது. குறிப்பா சுருகண்டா தேவி கோயில் இமயமலையோட அழகிய காட்சிகளை ரசிக்க ஏற்ற ஆன்மீக தலமா இருக்குங்க. நேர்களே, சம்பா மலைநகரம் இயற்கை மட்டுமல்ல, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திலையும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சிய அடைஞ்சிருக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இங்க சுமார் 7700க்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சிருக்காங்க. நகரத்தோட எழுத்தறிவு விகிதம் 89% அதிகமா இருக்குங்க. இது மாநில சராசரியை விட ரொம்பவுமே உயர்ந்ததா இருக்கு. ஆண்களோட எழுத்தறிவு விகிதம் 91% மேலாகவும் பெண்களோட எழுத்தறிவு விகிதம் 85% மேலாகவும் இருக்கிறது. கல்விக்கு இந்த பகுதி மக்கள் அளிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுதுங்க. நேர்களே, சம்பா மலைத்தொடரோட வரலாற்றோட மிகவும் பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு முதலாம் உலக போரோட தொடர்புடையதா இருக்கு. உத்தரகாண்டோட இந்த மலைப்பகுதி நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை உருவாக்கிய மண்ணா அறியப்படுதுங்க. குறிப்பா சம்பா பக்கத்துல இருக்கக்கூடிய மஞ்சுத் கிராமம் முதலாம் உலக போறப்போ அதிக எண்ணிக்கையிலான வீரர்களையும் தன்னார்வலர்களையும் இராணுவத்துக்கு வழங்கிய கிராமங்கள்ல ஒன்னா இருக்கு. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் உலகத்தோட பல்வேறு போர்க்களங்கள்ல பணியாற்றினாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்குங்க எல்லாமே. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான்.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நவங்க தருண் தாங்க. நேர்களே, பட்டிப்பாடி கிராமத்துக்கு போயிருந்தப்போ மணி அப்படின்ற ஒரு அண்ணா வந்துட்டு சந்திச்சிருந்தோங்க. ரொம்ப அழகா பேசினாரு. அவர்கிட்ட அங்க டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப தெளிவா சொன்னார். அதே சமயத்துல சேர்வராயன் மலை கோயில் இருக்கு இல்லையா, அந்த மலைக்கோயில் உருவான கதையை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நீங்க சுத்தி பாக்குறதுக்கு என்னென்ன இடம் இருக்கு?
5: சுத்தி பாக்குறது வாட்டர் பாலிசி, இந்த பக்கம் ஒரு பழசிக்குது, இங்க சேர்வராயன் மலை. இது சேர்வராயன் மலை, சேர்வராயன் கோயில் மேல இருக்குது. இப்படி போன ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு.
4: சேர்வராயன் கோயில் பத்தி உங்களுக்கு தெரியுமா?
5: சேர்வராயன் கோயில் எப்பவுமே வயசில திருவிழா ஓட்டுவாங்க, இதுதான் உத்தேசம். ஆரம்பத்துல மாடு போயிருக்குது, சாமி இருக்கிறது தெரியல. அப்போ வந்து தேடி போகும்போது மாடு மாடு போய் மேய்ச்சிட்டு வந்துருக்கிறாங்க. சாமி வந்து பாலை குடிச்சு பிடிச்சி, என்ன சாமி வந்து பாலை குடிச்சு பிடிச்சி, இது இந்திரா பால் மாடு பாலை குடிச்சிச்சுன்னு சொல்லி மாடு சாயந்தரம் போனால் மாடு பட்டிக்கு கண்ணு குட்டிக்கு பால் இல்லை, வீட்டில் இருக்கும். இது மதியானத்தில் சாமி பாலை குடிச்சு போடும். பாலை குடிச்சிச்சு என்ன இதை கண்டுபிடிக்கிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், அந்த அந்த சேர்ந்த ஆள் ஒரு ஆள் மாடு மேய்க்கும் போது பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மாடு என்ன பண்ணி குடிச்சு, அந்த கைத்தால 12 மணிக்கு அந்த மலை மேலே போகக்குள்ள இருக்கிறத போய் அப்படி கல்லுக்கு பக்கம் நின்று பாலை குடிக்குது சுவாமி. குடிச்சோடனே கிட்டுக்கிண்டி அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, கிட்டுக்கிண்டி போனோடனே கம்பியை போட்டு முக்காட்டாரு. முக்காட்டு விட்டுட்டு எங்கே வந்து

0: ஊர் நாட்டில் வந்து கேட்டுட்டு போயிருக்கிறாரு. கேட்டுட்டு இங்கே தான் அழைச்சிட்டு போய் பார்த்தா அங்கே சாமி இருந்துட்டு, அதுலேருந்தே சாமி உருப்படியாக அவனுக்கு சேர்வராயன் மலை வரலாறு. இங்கேருந்து இந்த சேர்வராயன் மலையிலிருந்தே இங்கே போனது காவேரி ஆள், காவேரி ஒகனக்கல் காவேரி இருக்குல்ல, அங்கே அது போயிட்டு அது காவேரி அம்மாலும் சேர்வராயனும் அங்கேருந்து வரும்போது நடுவழியில் வந்து மாசமாக இருந்து வந்துட்டு கெர்ப்பத்தோட வரும்போது நடுவழியில் வரும்போது வயிற்றுவழி பிடிச்சிக்கிச்சு. ஒரு பாறில் வந்து தண்ணி குளிச்சதை மஞ்சள் அரைச்சதை அதனுடைய காலடி எல்லாமே அவங்களுக்கு பாறைக்கட்டில் இருக்குது. எங்கள் பிகேசி இஸ்டேட்டுக்குள்ள இருக்குது. இப்போ எப்போ போனாலும் அது பார்க்கலாம். அது வந்து குதிரை பாஞ்சம் இஸ்டேட்டுக்கு.
1: ரொம்பவுமே தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு மணியண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school.
1: Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavaliyappa Public School.
0: TPT Main Road, Junction, Salem. Contact 9425-9160.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடியே கெடுக்கும் மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: நேர்களே, அருமையான ரெண்டு பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு அரங்கம் கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ அங்க சுப்பிரமணியன் அண்ணாவோட குழு ரொம்ப அருமையா ஒரு பாடலை பாடிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட எனக்காக இந்த பாடலை மறுபடியும் பாட முடியுமான்னு கேட்டப்போ அந்த பாடலை ரொம்ப அருமையா ரொம்ப சூப்பரா எனக்காக பாடினாங்க, நமக்காக பாடினாங்கன்னு சொல்லலாம். இந்த பாடலை நான் கேட்டு ரசிச்சுங்க, நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க.

0: நாம் உங்க இழந்த கோடியம் ஒரு சங்க ஜகரவாதானியம் ஓம்பாயுதம்
1: எப்படிங்க இருக்கு நமக்காக பாடின விநாயகர் பாடல் ரொம்ப அருமையா இருக்குல்ல. இந்த பாடல் பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787-707-8 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சுங்க, கேட்டுட்டு வாங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. புராயணங்களில் ரொம்பவுமே அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பறவை என்ன தெரியுமா? பச்சை இம்பீரியல் புறாதாங்க. இது நம்ம ஏற்காடு பகுதியிலையும் ஏற்காடு அடிவார பகுதிகளையும் அதிகளவு பதிவு செய்யப்பட்ட புறாவாக இருக்குங்க. இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி அரச கம்பீரத்தோட தோற்றமளிக்கக்கூடிய இந்த பறவை வெப்பமண்டல காடுகளில் முக்கிய குடியிருப்பாளராக இருக்கு. பச்சை இம்பீரியல் புறா இந்தியா, இலங்கை, நேபாளம், தென்சீனா, இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல ஆசிய நாடுகளில் பரவலாக இருக்கு. அடர்ந்த காடுகளும் உயரமான மரங்களும் நிறைந்த பகுதிகளே இதோட விருப்பமான வாழ்விடங்களாக இருக்குங்க. இந்த பறவை சாதாரண புறாக்களை விட ரொம்பவுமே பெருசு. சுமார் 45 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. அதே சமயத்தில் இதோட முதுகு, இறக்கைகள் மற்றும் வால் பகுதிகள் உலோக ஒளிர்வு கொண்ட பச்சை நிறத்தில் இருக்குங்க, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும். தலை மற்றும் உடலோட கீழ்ப்பகுதிகள் வெண்மையாக இருக்கிறதுனால பச்சை மற்றும் வெள்ளை நிறங்களோட அழகிய கலவையாக இது காட்சியளிக்குது. இந்த பறவையோட குரலும் தனித்துவமானதாக இருக்குங்க. இதோட குரல் ஆழமாகவும் எதிரொலிப்பு மாதிரியும் ஒலிக்குங்க. இந்த சவுண்டை கேட்கும்போது மரங்களோட உச்சியில் ஒளிந்து வாழக்கூடிய பறவை இருப்ப உறுதி செய்யுது. பல நேரங்களில் பறவையை பார்க்கறதுக்கு முன்னாடியே அதோட குரலை கேட்க முடியும். பச்சை இம்பீரியல் புறா பெரும்பாலும் மரங்களோட உச்சியிலேயே வாழுது. பழங்கள், விதைகள் மற்றும் பிற தாவர பொருட்களே இதோட முக்கியமான உணவாகவுமே இருக்குங்க. பழங்களை சாப்பிட்டு அதுக்கப்புறம் விதைகளை வேற இடங்கள்ல பரப்புறது மூலமா காடுகளோட இயற்கை மறு உருவாக்கத்திற்கு இது முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். இதோட பறக்கும் திறனும் குறிப்பிடத்தக்கது. வேகமாகவும் நேராகவும் பறக்குங்க. நீண்ட தூரங்களை கூட ஈஸியா கடந்து போகும். இறக்கைகளை சீர அசைச்சு பறக்கக்கூடிய காட்சி ரொம்பவுமே அழகா இருக்கும். இனப்பெருக்க காலத்துல மரங்களோட உயரமான கிளைகள்ல குச்சிகளை பயன்படுத்தி எளிமையான கூடு அமைக்குது. பொதுவா ஒரு வெள்ளை முட்டையை மட்டும்தான் இடுது. பெற்றோர் ரெண்டு பேரும் சேர்ந்து குஞ்ச பாதுகாத்து வளர்ப்பாங்க. இன்னைக்கு நிலையில பச்சை இம்பீரியல் புறா அச்சுறுத்தலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இனமா இருக்குங்க. காடுகள் அழிக்கப்படுதல் மற்றும் வாழ்விடங்கள் குறையிறது மாதிரியான காரணங்கள் இதோட எண்ணிக்கைய பாதிக்குது. அதனால காடுகளையும் மரங்களையும் பாதுகாக்கிறது இந்த பறவையோட எதிர்காலத்துக்கு அவசியமாகுது. இயற்கையோட ஒவ்வொரு உயிரினமும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கியமானது. காடுகளோட அமைதியான அரசனா விளங்கக்கூடிய பச்சை இம்பீரியல் புறாவும் அதுல ஒன்னா இருக்கு. அதை பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட பொறுப்பும் கூட. இயற்கையை நேசிக்கலாம், பறவைகளை பாதுகாக்கலாம், பசுமையான பூமியை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: உலகத்தோட பல பழங்குடி சமூகங்களில் தனித்துவமான மொழி, பண்பாடு மற்றும் கலாச்சாரம், இசை எல்லாமே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியினரை பற்றி தான் இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. பழங்குடி மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையால் உலக வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வாழ்ந்த ஒன்னருவா மக்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்னருவா மக்கள் அப்பர் ஹண்டர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாரம்பரிய உரிமையாளர்களாக கருதப்பட்டாங்க. அவங்க குடும்ப குழுக்களாகவும் குளங்களாகவும் வாழ்ந்ததாலையும் வலுவான உறவு முறை பிணைப்புகளாலையும் ஒன்றிணைக்கப்பட்ட சமூகமாக இருந்தாங்க. வாழ்க்கை ஹண்டர் நதி மற்றும்

பள்ளத்தாக்கோட பாதுகாவலர் அப்படின்னும் அவங்க நம்பினாங்க. இந்த நம்பிக்கை இயற்கையை மதிச்சு வாழக்கூடிய அவங்களோட வாழ்க்கை முறைய பிரதிபலிக்குதுங்க. அவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 5200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தது. ஹண்டர் நதி பள்ளத்தாக்கு, லிவர்பூல் மலைத்தொடர் மற்றும் பல ஆறுகள் சூழ்ந்த இந்த பகுதி வேட்டை, உணவு சேகரிப்பு மற்றும் சமூக வாழ்க்கைக்கு ஏற்ற வளமான சூழலை கொடுத்ததுங்க. ஒன்னருவா மக்களோட மொழி ஹண்டர் ரிவர் மற்றும் லேக் மக்குவாரி மொழி குழுவோட தொடர்புடையதாக கருதப்பட்டது. இந்த மொழி கலாச்சாரம், கதைகள் மற்றும் அறிவை தலைமுறைகளாக எடுத்துட்டு போனதுங்க. இன்னைக்கு அந்த மொழியை பாதுகாக்கவும் மறுபடியும் உயிர்ப்பிக்கவும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க. ஐரோப்பியர்கள் வரத்துக்கு முன்னாடி ஒன்னருவா மக்களோட எண்ணிக்கை சுமார் 500 இருந்ததா ஆய்வாளர்கள் மதிப்பிட்டிருக்காங்க. அவங்க அண்டைய பழங்குடி மக்களோட வர்த்தக உறவுகளையும் கலாச்சார தொடர்புகளையும் பேணினாங்க. குறிப்பா கமில்ரோய் மக்களோட அவங்களுக்கு நெருக்கமான சடங்குகள் மற்றும் வர்த்தக உறவுகள் இருந்ததுங்க. நவீன காலத்துல ஒன்னருவா மக்களோட சந்ததியினர் தங்களோட பாரம்பரிய நிலங்களோட உரிமைகளையும் கலாச்சார மரபுகளையும் பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க. தங்களோட மொழி, வரலாறு மற்றும் முன்னோர்களோட நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய பணியில அவங்க ஈடுபட்டு வராங்க. ஒன்னருவா மக்களோட கதை ஒரு சமூகத்தோட அடையாளம். அந்த நிலம், மொழி மற்றும் கலாச்சாரத்தோட எவ்வளவு ஆழமா இணைஞ்சிருக்கு அப்படின்றத நமக்கு உணர்த்துதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787-707-107 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாபாய் வேணையர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு யாரை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவங்களுடைய பேர் ஷீபா. அவங்களுடைய சொந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா சேலம் தான். சேலமில் சீலநாயக்கம்பட்டி, அதுதான் அவங்களுடைய சொந்த ஊர். ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான் இருக்காங்க. எப்போனா இவங்க ஒரு 5வது படிக்கிற வரைக்கும் சென்னையில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப சீலநாயக்கம்பட்டிக்கு வராங்க. ஆனால் அவங்களுடைய சொந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா சீலநாயக்கம்பட்டி தான். அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாமே வந்து சீலநாயக்கம்பட்டியில் இருக்காங்க. இவங்க பிறந்த உடனே ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்பயும் வந்து அவங்க அப்பா ஒரு பணி காரணமாக சென்னைக்கு வந்து போகிறாங்க. அங்கேயே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பணி கிடைக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் வந்து தங்கி படிக்கிறாங்க. ஒரு 5வது வரைக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து தங்கி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீலநாயக்கம்பட்டி திரும்ப வராங்க. திரும்ப வந்து இங்கே வந்து ஒரு வீடு கட்டிட்டு இங்கேயே வந்து இருக்காங்க ஷீபா அவங்களுடைய ஃபேமிலி. அவங்க தாத்தா பாட்டி கூட தான் வந்து இருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து ஸ்கூல் போக ஆரம்பித்தாங்க 6வதுலேருந்து. அதுக்கப்புறம் காலேஜ் கூட பார்த்திங்க அப்படின்னா சேலம்லேயே தான் வந்து படிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து அந்த 5வது படிக்கும் போதே அங்கேருந்து வந்ததுனால அவ்வளோவா ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றது இல்லை. பொதுவாக இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஏன்னா அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் நிறைய பேர் வந்து இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஈவினிங் டைமில் விளையாடுவாங்க. அப்படி இருந்தாலுமே இங்கே வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட வந்து இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் 6வது 7வது அந்த டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பு மட்டுமே இல்லாமல் மற்ற ஒரு செஸ் விளையாடுறது, அந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்கிறது, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு ஆர்வம் வந்து இருந்துச்சு. ஷீபா அவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் வந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வருது. ஷீபா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது அவங்க வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த சமயத்தில் இருக்கும்போது நிறைய புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. அதிகமான நேரம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கூலில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. அங்கே அதிகமான நேரம் பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரியில் செலவிடுறாங்க. அதாவது அந்த லைப்ரரி டைம்லாம் வந்துச்சுன்னா காலேஜாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் அங்கேருந்து புத்தகம் எடுத்து வந்து வீட்டில் வந்து, அதாவது அந்த சமயத்தில் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புத்தகமே ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஒரு டைம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மற்ற புத்தகங்களும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய கதைகளை தாண்டி நிறைய ஆத்தர்ஸ் எழுதின புத்தகம் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஷீபா. இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி யாரை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஷீபா அவங்களுடைய ஒரு கதை தான். அவங்க பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே புத்தகம்லாம் நிறைய வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கதைகள், நிறைய கதை புத்தகம், இப்படி அவங்க வந்து நிறைய புத்தகங்கள் அவங்களுடைய அந்த 7வது 8வது அந்த டைமில் இருந்தே படிச்சுக்கிட்டே இருந்ததுனால, காலேஜ் படிக்கக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, நாம்ளே வந்து ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணியிருக்கு. அப்போ ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் அந்த தாட்லாம் வர ஆரம்பிச்சுதா, சரி நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தோணுதோ அதை எழுதலாம் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. காலேஜ் படிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி அவங்க வந்து 2-3 நோட்லாம் வந்து எழுதி முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அது ஒரு புத்தகமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரலை. ஆனால் நம்ம வந்து எழுதணும், நம்ம புத்தகம் எழுதணும், அதுக்கு பதிலாக இந்த நோட்டில் எழுதலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை புத்தகமாக பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்தாங்க. அப்படி அவங்க வந்து எக்கச்சக்கமான அந்த காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3-4 நோட்டு வந்து அவங்க ஃபுல்லாக வந்து எழுதினாங்க. அதை வந்து புத்தகமாக வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஷீபா அவங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எழுதினாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், அவங்க கற்றுக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க பார்க்குற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து அந்த பார்க்குறத விஷயங்கள் அப்படின்னா, அவங்க ஏதாவது பார்த்துட்டு இப்படியும் இருக்கா அப்படின்னு வியந்த விஷயங்கள், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை ஒரு கதையாக வந்து அவங்க எழுதினாங்க. இப்படி நிறைய கதைகள் வந்து அவங்க எழுதிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்கூல் அந் காலேஜ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா பேசுகிறதுக்கும் வந்து இவங்க நல்லா பேசுவாங்க. இவங்க பார்த்த இன்சிடெண்ட் வச்சு அந்த ஒரு கதையாக இவங்க வந்து சொல்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் எல்லாருமே அவங்களை வந்து, ஷீபா அவங்கள வந்து பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே வந்து காலங்கள் போது, கல்லூரி வாழ்க்கை அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து ஒரு நாட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு. புத்தகம் படிப்பாங்க, அதுக்கப்புறம் எழுதுவாங்க, இதை தவிர அவங்க நண்பர்கள் கூட செலவிடுற அதிகமான நேரம், ஃபேமிலி கூட செலவிடுற நேரம், அதாவது ஒரு பாசம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு லைட்டான ஒரு பாசம் இருக்குது அப்பா மேலே, அம்மா மேலே, அதுக்கப்புறம் தங்கச்சி மேலே, இருந்தாலும் அவ்வளோவா ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வந்து காலங்கள் போகுது, தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடியே கெடுக்கும் மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் யாரை பற்றி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஷீபா அவங்களுடைய ஒரு கதை தான். அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக கல்லூரி வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்போம். அதே மாதிரி அதை தாண்டி நம்ம எப்பயுமே ஃபேமிலி கூட ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்போம். இவங்க அதிகமாக அந்த புத்தகம் படிச்சிருந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க, அப்பா மேலே பாசமாக இருப்பாங்க, தங்கச்சி மேலே பாசமாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே டெய்லி வந்து பேசுவாங்க. அதாவது பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருப்போம், காலேஜ் தாண்டி வீட்லேயும் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, எங்கேயாச்சும் வெளியே போனால் அந்த வீக்கெண்டில் எங்கேயாச்சும் வந்து தேட்டர் போகிறது அந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த காலேஜ் டைமில். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயுமே வந்து அவ்வளோ ஒரு அட்டாச் இல்லாமல் அப்படியே வந்து அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையும் வந்து முடியுது. கல்லூரி வாழ்க்கையில் நிறைய நாலேஜ் வந்து வளர்த்துக்கிறாங்க, இங்கிலீஷ் புத்தகங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் தமிழ் புத்தகங்கள் படிச்சுட்டு இருந்த ஷீபா இங்கிலீஷ் புத்தகங்களும் அதிகமாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிறாங்க. செலக்ட் ஆனதும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவங்க வந்து திரும்ப சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகுது. காலேஜ் வந்து சேலத்தில் முடிச்சுட்டு திரும்ப வந்து சென்னைக்கு போகிறாங்க, வேலைக்காக சென்னைக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க, நம்ம வந்து இங்கேயே வந்து இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சாங்க. சென்னைக்கு வந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த போகும்போது கூட ட்ரெயினில் வந்து போகிறாங்க, அந்த போகிற டைமில் கூட அவங்க வந்து ஒரு புத்தகம் வந்து படிச்சுட்டு போகிறாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு புத்தகம், அங்கே சென்னைக்கு போகிறதுக்குள்ளே அந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவங்க படித்தே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு போனதும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது இன்னும் மாறுது. அங்கே போயிட்டு நிறைய மனிதர்களை மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போயிட்டு பெரிய நூலகங்கள்லாம் போயிட்டு நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தங்கிட்டு இருக்க அந்த சென்னை ரூமே பார்த்திங்க அப்படின்னா, ஃபுல்லாக புத்தகங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். இவங்க இங்கேருந்து போகும்போது கூட இவங்க படித்த புத்தகமே திரும்பி எடுத்துகிட்டு போனாங்க, அங்கே போயிட்டு திரும்ப படிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்களுக்காக இங்கே இருக்கிற அந்த ரூமும் பார்த்திங்க அப்படின்னா புத்தகங்களால் நிறைஞ்சிருக்கும். இப்படி ஷீபா அவங்களுடைய வாழ்க்கையில் புத்தகம் அப்படின்றத பிரிக்க முடியாமல் இருந்துச்சு. இப்படி இருக்க சமயத்தில் சென்னை அவங்க வந்து போனதும் பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ஒரு காதல் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மலருது. ஷீபா அவங்களுடைய காதலரை எப்போ பார்த்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து காதலில் வந்து விழுந்தாங்க, எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை உங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. இன்னைக்கு ஷீபா அவங்களுடைய ஒரு கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு நாள் வந்து மெரினா பீச்சுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போறாங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனிமை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. அதனால அவங்க வந்து வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து தங்கியிருந்தாலும் அப்போ ஒரு நாள் வந்து நம்ம மெரினாவுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு யாரையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடாம அவங்க பாட்டுக்கு தனியாக வந்து வராங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒரு புத்தகமும் எடுத்துகிட்டு வராங்க வரும்போது. சரி, அங்கே வந்து நம்ம அப்படியே அந்த கடல் முன்னாடி உட்காந்து டைம் கிடச்சா படிக்கலாம், வெளிச்சம் தெரிஞ்சுனா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஒரு 6 மணி இருக்கும் அந்த சமயத்தில் வராங்க. நைட்டு வந்து ஒரு 10 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 10 மணி இருக்கிற சமயத்தில் அப்புறம் வந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஒரு டைமில் தான் வந்து அவங்களுடைய காதலரை வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க தனியாக தான் போய்ட்டு உட்காந்துருக்காங்க. 6 மணிக்கெலாம் போயிட்டு அந்த கடல் அலை முன்னாடி கடல் முன்னாடி அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காங்க. புத்தகம்லாம் படிக்கல, அப்போ சும்மா கீழே தான் வச்சுருக்காங்க. அன்றைக்கி ஃபுல்லாக புத்தகம் படிக்கல, சும்மா தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் அப்படியே அந்த இதை பார்த்துட்டு இயற்கையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இவங்கள மாதிரியே வந்து தூரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவரோட பேர் வந்து ரமேஷ். அவங்க தான் ஃப்யூச்சரில் வந்து இவங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் தனித்தனியாக ரொம்ப தூரத்துக்கு டிஸ்டன்ஸில், அதாவது கண்ணுக்கு தெரிகிற டிஸ்டன்ஸில் உட்காந்துட்டு இருக்கப்ப அடிக்கடி வந்து பார்க்குறாங்க ஒருத்தர் ஒருத்தர். இப்படி தான் வந்து முதல் முறை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அன்றைக்கே வந்து அவங்க பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் எந்திரிச்சு போகும்போது ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹாய் சொல்லி பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் தனியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ அவங்க சொல்லும்போது இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், தனியாக உட்காரது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஷீபா அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே தங்கியிருக்கீங்க, என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது டெய்லியுமே இந்த டைமுக்கு இங்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் வரேன் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங், முதல் முறை அவங்க பேசிக்கிட்டது. இப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுடைய அந்த ஒரு மீட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒரு சந்திப்பு அது அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக வந்து தொடரும் அப்படின்னு அந்த ஒரு சமயத்தில் அவங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து நிறைய முறை வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. அவங்க கூட இன்னைக்கு ஷீபா அவங்களுடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஷீபா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கணவரை எப்படி சந்திச்சாங்க அப்படின்றத நான் வந்து சொன்னேன். அவங்களுடைய கணவரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சந்திக்கிறாங்க மெரினா பீச்சில் ஒரு இரவு நேரத்தில் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாளும் அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்து ஒரு புத்தகத்தோட ஒரு 6-7 மணிக்கெலாம் டியூட்டி முடிஞ்ச உடனே நம்ம வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வராங்க. அதே மாதிரி அவங்கள ரமேஷ் அவங்களுடைய காதலரையும் மீட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு நாள், 2 நாள், 3 நாள் தினமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுக்கா அந்த இரவு நேரத்தில் அங்கே உட்காந்து ஒரு 6-7 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து நிறைய பேசிக்கிறாங்க அவங்களுடைய பாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் பிளான், இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அறியாமலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மீது ஒருவர் வந்து காதல் வருது. அதுக்கப்புறம் ரமேஷ் அவங்க தான் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுடைய காதலை. அப்போ ஷீலா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய சேலமில் இருக்காங்க, நம்ம செட் ஆகுமா, வீட்டிலலாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்லாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து தினமும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காதலாக மாறுது ஷீபா, அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா காதல் வருது.

பல முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஈவினிங் டைமில் பீச்சில் அவங்க மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு பீச், இரவு நேரம், நிலவு, அதுக்கப்புறம் இவங்க, அந்த ஒரு டைம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக வந்து இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய 2 வருட பணி முடிஞ்சதும் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க, சென்னையிலே செட்டில் ஆகிறாங்க ஷீபா. இவங்களோட கதை நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, இந்த பாட்டை தொடர்ந்து நானும் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பாய் நேர்களே.

சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.